நினைவூட்டுகின்றோம் நேரிலே எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும் தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
5: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:03.

0: அதிகாலை சூரியன் ஆனந்தமாய் உதயமாக உலகத்தை உன்னதமாக்க புன்முறுவல் பூத்து வரும் இந்த காலை பொழுதினை மேலும் ரம்யமாக்க இதோ வருகிறது
1: அருள்மணி மாலை.
0: நிகழ்ச்சியின் முதலில் டி.எம். சவுந்தரராஜன் இசையமைத்து பாடிய பாடல் இது. பாடலை இயற்றியவர் தமிழ்நம்பி.

ஏடப்படும் இதயமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை அழகானதாக மாறும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன், பாடலாசிரியர் கவிஞர் புத்தநீரி சுப்பிரமணியம்.

கொண்டு செல்ல எதுவும் இல்லை இந்த உலகில், கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பையும் பாசத்தையும். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏ வி ரமணன், உமா ரமணன் பாடிய பாடல் இது.

அமைதியோடு உறவாடிக் கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுதில் ஆன்ம ஒளி பெருக மலர்ந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பி எஸ் சசிரேகா பாடிய பாடலை கேட்கலாம். கே சதாசிவம் இயற்றிய பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

நிலையத்தில் நேரம் 6:22:15. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் அருள்மணி மாலை நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. வாராஸ்ரீ இயற்றிய பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கும் இந்த பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன், பாடலாசிரியர் கீதப்பிரியன்.

கண்கள் பணித்து உள்ளும் உருகும் இசைப்பாமாலைகளை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நிகழ்ச்சியில் அடுத்து அம்ருதா பாடிய பாடல், இது ரெமி இயற்றிய பாடலுக்கு இசை ரெமி.

0: இருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் நிறுவி எண்ணம் நச்சுப்பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புரசை நண்பர்கள் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டி வீரமணி பாலன் அவங்களும் நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு கார்த்திகேயன் சுப்பிரமணியம் அண்டு சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையில் இருந்த பர்வதவர்த்தினி நெல்லை பாரதி அவங்களும் வந்து இனிய விடியல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேலைப்பீடு தயாளன் அண்ட் ராஜமாணிக்கம் கோபி அவங்களும் வந்து அருமையான பக்தி பாடல்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேமலதா சேகா தங்கள் நிகழ்ச்சிகளை செவிமெடுக்க இன்புற காத்திருக்கும் அன்புடன் நான் அங்கு சேகர் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் கமலா வரதன் அவங்களும் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் சிறப்பிக்க வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க. முகமது மியான் ராஜலட்சுமி தெய்வசிஹாமணி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்பு ராணி அன்பான அழகான காலை வணக்கம் ஆணிமுகன் பாடல் ஆரம்பம் இனிமேன் கொடுத்துருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்களுடைய நண்பர்களோடு இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலாஜி அவங்கள வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சீதாபதி பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன் சூளை ரீஜா மனோகரன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மந்திரமூர்த்தி நாகர்கோவிலில் இருந்த வணக்கம் நலம் நலமறிய ஆவல் சதா சர்வ காலமும் ஸ்ரீ ராமஜெயத்தை தாரக மந்திரமாக்கிய ஜெய் ஹனுமனின் வாயுமகன் வானர வீரன் பாடல் தெம்பூட்டியது. மற்றும் சனீஸ்வர காயத்ரியுடன் தொடங்கிய கானம் வந்து திருநள்ளாறு சென்று சேவித்த நம்பிக்கையை மனதில் சுமந்து வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மதுரை சோ சண்முக சுந்தரம் சாந்தி ரமேஷ் அண்ட் பிரபாகரன் அவங்களும் வந்து இறை சிந்தனைகளோடு நின்னிசை பாடல்கள் வளம் வந்தது நன்றி அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 6:45 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள்

0: தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன்

லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கோட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி 1நாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

20/6/2026 சனிக்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதில் ஒரு ஃபேஸ்புக் க்வெஸ்டின் இருக்கு, அதற்கான பதிலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யலாம். காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள் இடம்பெறும். காலை 9:02 கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி. 10:02 கதையும் கானமும் சுவாரஸ்யமான கதைகளோடு பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ்.

பிற்பகல் 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஞான பாரத திட்டம் பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 ஒளிச்சித்திரம், வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். மாலை 4:02 ஆட்டம்

ஆட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி மாலை 5:10 பூந்தென்றல் தொலைபேசி வழி நேர்களுடன் உரையாடும் நிகழ்ச்சி இது. மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பர தர நிகழ்ச்சி. மாலை 6 பக்தி மாலை திரையிசையில் மலம் வந்த பக்தி பாடல்களின் தொகுப்பு. மாலை 6:40 என் விருப்பம், 7 திரைகானம். ஏழு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8:05 எனக்குள் நான் தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எழுத்தாளர் மற்றும் திரைப்பட நடிகர் செல்வ முருகன் அவர்களுடன் ஒரு உரை, அதை உரையாற்றுவர் நரீன்குமார். இரவு 9 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவில் 10 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இரவு 11 மனசு மயங்கும்.

நேர்கள் இதுவரை நம்மளுடைய ஒளிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள் 102.3 MHz அலைவரிசையில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது நாங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்துல நேரம் 7 மணி. இனி நாம கேட்கலாம்
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.
1: வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை, நாம் வாழும் விதத்தில் உள்ளது அப்படிங்கிற அட்டகாசமான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள் இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்லி வண்ண பூக்கள் தூவ வரும் பாடல் இதோ.

மெட்ராஸ்காரன் இந்த திரைப்படத்திற்காக கபில் கபிலன் அபர்ணா பாடின பாடல் கேட்டோம். இளன் எழுதின பாடல், இசை சாம் சியர்ஸ். இப்போ வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான், இந்த மனச்சோர்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன், இன்றைக்கு வந்து வீக்கெண்ட், சிலருக்கு வந்து லீவ் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஆஃபீஸும் இருக்கும், போயே ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டும் இருப்பீங்க. அதுவே ஒரு குட்டி ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு உருவாக்கிடும் இல்லையா. சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கட்டுப்படுத்தலாம், குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே நிறைய வழி வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. அது என்ன தெரியுமா, சூரிய உதயத்தை பார்க்கறது அப்படிங்கிறது தான். இந்த சூரிய உதயத்தை பார்க்கறது அப்படிங்கிறது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியான, அதே சமயத்தில் ஒரு பவர்ஃபுல்லான வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இயற்கையோடு நம்மளை இணைச்சி நம்ம நாளை அமைதியாகவும் தெளிவாகவும் தொடங்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கம்மா. இந்த திரைப்படத்தில் இருந்து கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இது. முத்தமிழ் எழுதிய பாடல், இசை முகமது மோக் மன்சூர்.

0: மக்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: முட்டாள், புதுகார் வெல்ல வாய்ப்பு. அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் தான்
2: அவரோட
1: டீடைல்ஸ் சொல்லணும். செய்ய
2: முடியும்.
1: ஆனா கார் வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
1: கூல் ஆக இருங்கள்.
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். இது வந்து மாடன் கோடை விழா இந்த திரைப்படத்தில் இருந்து பத்மஜா ஸ்ரீனிவாசன் அண்ட் ஸ்னிபி ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. வி. ராமசாமி எழுதின பாடல், இசை விபின் ஆர்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுள்ளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும்

0: அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர் தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான இரகசிய கூட்டணி இருப்பதாகவும் பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும் ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் UN இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது, அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து

0: ஏற்படாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொரோக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறி வரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நம்ம விவத் பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
2: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
3: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நாள ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கலாம் தண்டகாரண்யம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல். இது வந்து கிருஷ்ணராஜ் அனன்யா பட் பாடியிருக்காங்க. உமாதேவி எழுதின பாடல், இசை ஜஸ்டின் பிரபாகரன்.

ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் ஒரு க்வெஸ்டின் போடுவோம் இல்லையா, ஸோ அதை போட்டாச்சு. அது என்ன க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திரிபுராவின் எந்த பாரம்பரிய இசை கருவிக்கு ஜிஐ அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பதிவிடலாம். அந்த பாரம்பரிய இசை கருவியோட பெயர் பதிவிடுறது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு கூடுதல் தகவலாக ஒரு விஷயமும் நீங்கள் பதிவிடலாம். என்ன அப்படின்னா, இந்த ஜிஐ டேக் கொடுப்போம் இல்லையா, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், அதாவது புவியியல் குறியீடு எண், ஸோ இது வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
2: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டா இருக்கும்போது அந்த உள்ள எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவுல இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளோட கருமையத்துல எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனாலதான் தியானத்துல ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஈஸியான ஆனால் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன, அதை வந்து கட்டுப்படுத்துறது குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னா அந்த சூரிய உதயம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சூரிய உதயத்தை பார்க்கறதன் மூலமாக நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல்நில நலத்தையும் அதிகரிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது சூரிய உதயத்தின் போது அதோட கதிர்கள் நம்மளோட சருமத்தில் படும்போது உடலுக்கு வந்து விட்டமின் டி அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்கிறது. ஸோ இது வந்து உடல் சோர்வு மந்தம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வந்து வைக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரிய ஒளி வந்து சூரிய உதயத்தை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கண் வந்து நேரடியாக சூரிய உதயத்தை பார்க்கக்கூடாது, அந்த ஒளியை வந்து பார்க்கக்கூடாது, அதையும் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனையை குறையிறதுக்கு வந்து இந்த சூரிய ஒளி உதவும்னு சொன்னாங்க இல்லையா. அது எப்படி அப்படின்னா இதில் வந்து செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வெளியீட்டை வந்து தூண்டுதான் இந்த சூரிய கதிர்கள். ஸோ இது வந்து மனநலத்தை வந்து அமைதிப்படுத்துது, பதட்டத்தை குறைக்க செய்து மனச்சோர்வு இல்லாமல் இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சூரிய உதயத்தை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அவங்கவுங்க உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்க்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதோட பலனை முழுமையாக பெறணும் அப்படின்னா தினமும்

தொடர்ந்து அந்த சூரிய உதயத்தை பார்க்கறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரே நேரத்தில் எழுந்து அந்த சூரிய உதயத்தை தவறாமல் பார்க்கணும். இதனால் நம்ம மனசு இன்னும் கொஞ்சம் விழிப்போடு இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த டைமில், இந்த ஒரு 15 நிமிட டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆழமான சுவாச பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம். இதன் மூலமும் மனசு வந்து ரிலாக்ஸாக வந்து உணர உதவும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஓகே நேயர்களே, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்ம வந்து ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, திரிபுராவுடைய எந்த பாரம்பரிய இசைக்கருவிக்கு ஜிஐ அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதற்கான பதில் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜிஐ டேக் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது வந்து காரி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. லலித் ஆனந்த் எழுதின பாடல், இசை டி இமான்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுகிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர், விவித் பாரதி தமிழ் FM, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: ஸோ நம்மளுடைய நேர்கள்லாம் வந்து பதிவுகள் பண்ண ஆரம்பித்தாச்சு. என்ன க்வெஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, திரிபுராவுடைய எந்த பாரம்பரிய இசைக்கருவிக்கு GI அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்விக்கு தான். ஓகே, ஸோ இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இன்னும் வந்து நம்ம ஒரு 2 பாடல்கள் கேட்டுடலாம். அதை தொடர்ந்து அது என்ன பதில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிடலாம். ஸோ உங்களுக்கும் டைம் இருக்கும். நீங்கள் சப்போஸ் இன்னும் பதிவு செய்யலை அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் பதிவு செஞ்சிடலாம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னா, மையல் இந்த திரைப்படத்தில் இருந்து தான் கேட்க போகிறோம். சத்யபிரகாஷ் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. ஏகாதேசி எழுதின பாடல், இசை அமர்கீத்.

0: நிலையத்தில் நேரம் 7:45.
1: बच्चे भी जानते हैं इसके साथ।
2: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
3: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்களின் நினைவிற்கு உங்கள் விவித் பாரதி தமிழ்எஃப்எம்மில் இன்று காலை 10:02 கதையும் கானமும் பல சுவாரஸ்யமான குட்டி கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கூடவே அட்டகாசமான பாடல்களும். ஸோ கேட்க தவறாதீங்க இன்று காலை 10:02 கதையும் கானமும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். அந்த பாடலை தொடர்ந்து நம்மளுடைய க்வெஸ்டின், திரிபுராவுடைய எந்த பாரம்பரிய இசைக்கருவிக்கு ஜிஐ அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஆன்சரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கேட்க போகிறது பொம்மை நாயகி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சுந்தரமூர்த்தி கேஎஸ் அண்ட் சத்யபிரகாஷ் பாடியிருக்காங்க. கபிலன் எழுதின பாடல், இசை சுந்தரமூர்த்தி கேஎஸ்.

0: நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: சரி, இப்ப நம்ம வந்து ஆன்சரை தெரிஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. என்ன க்வெஸ்சன் இன்னைக்கு கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம், திரிபுராவுடைய எந்த பாரம்பரிய இசைக்கருவிக்கு ஜிஐ அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் வந்து சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலை யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பூந்தடலம், ரக்ஷனா ஹரிபாலன், அப்புறம் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, அதே மாதிரி கண்ணன் அவங்க வந்து நம்மளுடைய எக்ஸ்ட்ரா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஐ டேக் எத்தனை ஆண்டுகள் செல்லுபடி ஆகும்னு கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கும் அவங்க வந்து 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி அன்வர்த்தி கண்பேட்டை, அருணகிரி கீதா அவங்க, அப்புறம் வந்து அன்புராணி, பட்டாளம் அப்துல் ஜலீல், ஆசிரியர் நகர் டீனா, ஸ்ரீ புகழினி, மேலாவதம் நட்சத்திரா தரன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், புதுக்கே சவரம் வஜ்ரவேலு, பெரியவளையம் கீர் ரவிச்சந்திரன், பிரபு வீரா ராஜபாளையம்ல இருந்து அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க சரியான பதில். அதே மாதிரி குணாலன் அண்ணாமலை அவங்களும் வந்து சரியான பதில் தேடலில் கிடைத்த பதில். ஓகே, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா அண்ட் ஹரிஹரன் அவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லா நேர்களுமே சரியான பதில் தான், அதனால் நான் அழகாக கடகடன் பேரை வந்துட்டு வாசிச்சிடலாம். ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, பூந்தநிலம் புண்ணியக்கோட்டி, பத்மா சவுந்தரராஜன் அண்ட் சோமங்கலம் சடகோப்பன், மணலி

பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இவங்களும் வந்து பாடல்கள்லாம் வந்து அருமையாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்ராஜ் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்டு நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து 10 ஆண்டுகள் வரையும் கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் அவங்களும் சரியான பதில். அண்ட் சூளை ரீஜா மனோகர், திருமழிசை அஸ்மினி நாகராஜ், அண்ட் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், சிவன் அருண், பிரபாகரன் நடராஜன், மாலினி தேவி அருணாச்சலம், அண்ட் பர்வதவர்தினி, வீரதுரை அண்ட் அந்தோனிராஜ் அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஹேமலதா, புன்னியவன் மெடுவண்ணை கணேசன், அண்ட் மயிலை பட்டாபி, அண்ட் மாரிசெல்வம் பரமசிவம், பாலா, ஜெயராம் திருநின்ற ஊரில் இருந்து, அப்புறம் ராஜமாணிக்கம் கோபி அவங்க, அண்ட் ஹரிஹரன், கமலா வரதன், ரியாஸ் பட் அவங்க, அண்ட் நடராஜன், சுப்பையா, சங்கர் எல்லோருமே வந்து, அண்டு ரங்கராஜன் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டானில் இருந்து, சாமுன்னி, அண்ட் புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அண்டு குப்பனன் ரங்கசாமி அவங்க, மீரா வெங்கட்ராமன், எல்லா நேயர்களுமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பதில் அளித்த அனைத்து நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அண்ட் ரமா அண்டு பெரியவளையும் கி ரவிச்சந்திரன் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, என்ன பதில் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த திருப்புறாவுடைய எந்த பாரம்பரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லலையா, பாரம்பரிய மற்றும் பழங்குடி இசைக்கருவியான சரிந்தா அப்படிங்கிறது தான் திரிபுரா மாநிலத்தோட ஜிஐ டேக் பெற்ற 4வது பொருள். இந்த இசைக்கருவி வந்து ஒரே மரத்துண்டில் செய்யப்பட்டு விலங்குகளோட தோலால் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் திரிபுராவுடைய பழங்குடி சமூகங்கள் அப்புறம் நாட்டுப்புற இசை மற்றும் பாரம்பரிய கதைகளில் இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த திரிபுராவுடைய குவீன் அன்னாசி, ரிக்ஷா இல்லைன்னா பசரா ஆடை, அப்புறம் மாதபரி பேடா, இந்த மூணுக்குமே வந்து ஆல்ரெடி ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 4வது. இந்த புவியியல் குறியீடு பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ரினியூ பண்ணிக்கணும். ஸோ இந்த ஜிஐ டேகுக்கான இந்த சட்டம், இந்த ஆக்ட் அப்படிங்கிறது 1999 கொண்டு வந்தாங்க. அதன்படி தான் ஜிஐ டேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கடைக்குட்டி சிங்கம் இந்த திரைப்படத்திலிருந்து டி இமான், வந்தன ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் இது. ரஞ்சன் எழுதின பாடல், இசை டி இமான்.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:40. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆனர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்கள், கடிதம் வாயிலாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம்பரம் நிரம்புது. அந்த வரிசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விரும்பி கேட்ட கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் யார் என்று பார்த்தால்,

அடையாளப்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசிலா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, இளையான்குடி இக்பால், சித்திக் கஜிதா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாமன் படத்திற்காக வருகிறது. பாடலை பாடியிருக்கிறார்கள் ரவிஜி, விவேக் வரிகளுக்கு இசை ஹிஷாம் அப்துல் வஹாப்.

நிகழ்ச்சியில் இந்த தொடர் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் என்று பார்த்தால், மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், திருநின்றவூர், நியூ காந்தி நகர், கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாருண்யா, மயிலாப்பூர் சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி நாராயணன், மோகனலட்சுமி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோநகர் சுசைராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி குணசேகரன், திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி. இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டிராகன். பாடலை பாடியிருக்கிறார் சித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்மான்சி. விக்னேஷ் சிவன் வரிகளுக்கு இசை லியான் ஜேம்ஸ்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 8:12:20. இது 102.3 விவித் பாரதி தமிழப்பம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதக்கூடிய நேயர்கள் யார் பார்த்தீங்கன்னா, செய்யார் வட்டம் குறுக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி, மன்னாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் திரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரயம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு திரு பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன் இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏதமம். பாடலை பாடியிருக்கிறார்கள் சர்முகி குழுவினர், பார்த்தவ் பார்கோ வரிகளுக்கு இசை பார்த்தவ் பார்கோ.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்கொண்டீர்கள்.

பூந்தண்டல புண்ணியக்குடி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண், நட்சத்திரா, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, கீதா, கண்டிவாக்கம் கணேசன், அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர் நாராயணன், ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரசை, தண்டலம், பரந்தாமன், பாளையம், ஆனந்தன், மேல் ஆவதம், பார்த்திபன், ஜெயவேலு, மதுரை, மணிநகரம், சோ, சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி, இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிபல். பாடலை பாடியிருக்கிறார் வேல்முருகன். ஏகாதசி வரிகளுக்கு இசை ஜி.வி. பிரகாஷ்குமார்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயம்.

0: ஆமாம், நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமாக திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 8:25. இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து குளப்பாக்கம் கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிடக்க ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம் சீதாபதி திரு சேகர், விஜயகுமாரி, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், ஒக்கியம் துறைப்பாக்கம், கண்ணகி நகர் ஷாஜஹான், இவர்களுக்காக வரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரயில். பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜனனி, ரமேஷ் வைத்யா அவர்களுக்கு இசை எஸ் ஜனனி.

நேரம் 8:31. நிகழ்ச்சியில் அடுத்து, ரவிகாரன் வீரசோழ வீரராகவன், திருவள்ளூர் மாவட்டம் புள்ளரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், மதுரவாயல் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நல்லி விஜயன், சிருங்கட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், வெண்கரும்பூர் நேரு சிந்தாமணி, சஞ்சய் சரவணன், சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நந்தன். பாடலை பாடியிருக்கிறார் நமிதா பாபு, இரவி இவர்களுக்கு இசை ஜிப்ராம்.

நிகழ்ச்சியில் அடுத்து மதுரை கைத்தறி நகர் ராமலிங்கம், சுமதி, ரமேஷ், பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகா, பிரதிகாஸ்ரீ, சித்தார்த், முதிமாய், மதுரை சந்தைப்பேட்டை வெங்கடேஷ் பாபு, கீர்த்திகா சுரேஷ், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், ஏவிஎம் அவென்யூ, கோபிகிருஷ்ணா, திவாகரன், புரசை, ஏமித்திரு, அன்னை இல்லம், அக்ஷயா, விக்னேஷ், விவேக், வினித், திருவள்ளூர், கடங்கபத்தூர், விஜயகுமாரி, சுரேந்திரன், கேரளம், வடகரா, குறிக்காலாட், நளினி, பாஸ்கரன், குன்னுமகரை, கீதா, பாலன். இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாத்தி. பாடலை பாடியிருக்கிறார் ஸ்வேதா மேகன். தனுஷ் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

இனி காஞ்சிபுரம் தாயார் குளம் ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகுடேந்தி, மீனாட்சி, சிதம்பரம், இரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்மனார்கோவில், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, செந்தில்குமரன், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சாட்டை யுகபாரதியர்களுக்கு இசையமைத்திருக்கிறார் டி இமான். பாடலை பாடியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷல்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டா இருக்கும்போது அந்த உள்ள எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவுல இன் பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளோட கருமையத்துல எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனாலதான் தியானத்துல ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
3: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 to 2 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி, வழங்குவது ஆகாஷவாணியின் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

0: நேரம் 8:50.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்க்கும் நேயர்கள் செய்யார் வட்டம் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவேடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், நெல்லை மூலைக்கரைப்பட்டி ராஜு நம்பி தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டைக்கொண்டன்பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் விஸ்வாசம். பாடலை பாடியிருக்கிறார்கள் சங்கர் மகாதேவன் குழுவினர். விவேகா அவர்களுக்கு இசை டி இமான்.
2: தூக்குத்தொருண அடாவடி, தூக்குத்தொருண அளப்பற, தூக்குத்தொருண தடாலடி, தூக்குத்தொருண கட்டுக்கடங்காத கிராமத்துக்கு

உங்கள் உறுப்பினர் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கி வரும் பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எதிர்குடிநீர்கள் தீநகர் விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன் மாலதி ஆதித்யா, உடன்குடி நூர்தீன் இஸ்மத் இஃப்ரா இர்ஃபான் இஜாஸ் ஐனுஷியா, திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம் அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாகுடி கவிஞர் இரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கே கோபால் சிங், இவர்களுக்காக வரக்கூடிய இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் உடன் பிறப்பே. பாடலை பாடியிருக்கிறார் ஸ்ரேயா கோஷல், யுகபாரதி இவர்களுக்கு இசை டி இமான்.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9:04. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: ஆம் நேர்களே, இன்னைக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் என்ன பண்ண போறோம்? வித்தியாசமான ஒரு சில விளையாட்டுகள் தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 2952208853 மற்றொரு எண் 2838971. இந்த 2 எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். வெளியுறவு நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்தடையில் செய்ய வேண்டும்.

எல்லாமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான விளையாட்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான விளையாட்டு இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். எனவே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேட்போம். பாடலை முடித்தோடனே நம்ம விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்.

0: ஹரிஹரன் கிளின்டன் பாடிய அந்த பாடல் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒலித்தது அலைப்பாயுதே படத்திற்காக.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நேரம் 9:11 41:40 ஆச்சு. இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் நேயர் யார், என்ன, எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: சார். கார்த்திக் வெஸ்ட் மாம்பரம்.
0: வெஸ்ட் மாம்பரத்துன்னு கார்த்திக். ஓகே.
1: ஆமாம் சார்.
0: விளையாடுறதுல ரெடியாக இருக்கீங்களா?
1: ஆ, ரெடியாக இருக்கேன்.
0: சரி, ரைட்டு. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு சின்ன மியூசிக் ப்ளே பண்ணுறேன். கரெக்டாக அது 3 செகண்ட் தான் ஒழிக்கும். அது என்ன பாட்டோடைய ஆரம்பம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: ஓகே.
0: ஓகே, ட்ரை பண்ணலாமா?
1: நினைக்கிறேன்.
0: வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம்
2: சார்.
0: யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
2: இனிய நற்காலை வணக்கம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார். ரொம்ப நாள் ஆச்சு.
0: ஆமா மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேங்க சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்.
2: நாளைக்கு சண்டே வருவீங்க, இன்னைக்கு வந்துருக்கீங்க. சூப்பருங்க சார்,
0: சந்தோஷம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ணுற ஒரு சின்ன மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுறேன். ஏற்கனவே அந்த ஒரு நேருக்கு நான் ப்ளே பண்ணேன், அதை கேட்டிங்களா இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு.
2: நான் ஆப்ல கேட்டுட்டு இருக்கேன்.
0: அப்படியா?
2: பாடல் இன்னும் போயிட்டு இருக்கு.
0: ஓகே, சொல்லுங்க. சரி, ரைட். இப்போ நான் ஒரு ப்ளே, ஒரு சின்ன மியூசிக், ஒரு சின்ன பிட்டு தான் வரும். ஓகேவா? ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் தான். ம்,
2: சொல்லுங்க. முயற்சி பண்ணுறேன்.
0: கேட்டுச்சா?
2: அவ்வளோதானா?
0: அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது டக்குன்னு மியூசிக் ஸ்டார்ட் ஆகிடும், உடனே கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும் அந்த பாடலை.
2: சுட்டி ஓமால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி அந்த பாட்டா?
0: இல்லை இல்லை இல்லை.
2: இன்னொரு தடவை ப்ளீஸ்.
0: இன்னும் ஒரே ஒரு தடவை போடுறேன். ஆனால் இன்னும் 4-5 தடவை போட்டாச்சுன்னா அடுத்த நேர் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, பார்க்கலாம். சரி, ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. சரி, இளைஞருங்க நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். நன்றி,
2: நன்றி.
0: பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் அது. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக ஒரு நேயர் வந்திருக்காரு, நமக்கு அந்த அந்த நேயர் வந்து அந்த பாடலை வந்து கண்டுபிடிக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்
3: சார்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து தியாகராஜன்.
0: தியாகராஜன் சார், சொல்லுங்கள். கேட்டிங்களா மியூசிக்கை?
3: உங்களோட 90s பாடலுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் சார்.
0: அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடலுடைய முதல் வரியே

0: இது உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
1: ஆமா சார், நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா இந்த பாட்டை நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல். கொஞ்சம் இந்த படத்துல வர இன்னொரு பாடல் ஒரு பாடுவார் இல்லையா, ஜஸ்ட் ஆஸ் வைஸ்ல.
0: ஆமா,
1: அந்த பாடல், அந்த பாடல் சின்ன
0: சின்ன சின்ன ரோஜா பூவே நிகழ்ச்சியில கலந்து வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அந்த பாடலை இப்ப கேட்டுடலாமே நம்ம, சரியா?
1: ஓகே சார், நன்றி,
0: சூப்பர், நன்றி, நன்றி. பூவிழி வாசல்லே படத்துலேருந்து வந்த பாடல் தான் அந்த பாடல். அந்த பாட்டில் முதல் வரி வந்து என்ன, முதல் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் தான். இந்த ஏன் இந்த மாதிரி மியூசிக் அவர் கொடுத்து இதை ஆரம்பித்தார் அப்படின்றது தெரில, ஆனால் அருமையான ஒரு பாடல். பாடலோட வரிகள் யார் அப்படின்னா கங்கைமரன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல். கேஜேஎஸ் தான் சித்ரா பாடிட்டுருக்காங்க அந்த பாடலை. கேட்கலாமா இப்போ நம்ம அந்த மியூசிக்கோட?

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயாமம், நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டா இருக்கும்போது அந்த உள்ள எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவுல இன் பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளோட கருமையத்துல எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்துல ஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நிறம். 9:21:40. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் நம்மளோட கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பொது அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி
1: தமிழேந்தி.
0: தமிழேந்தி. ஓகே, நலமா இருக்கீங்களா?
1: நலம். நீங்கள் நலமா?
0: நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு உண்டான ஒரு கேள்விக்கு போயிடலாம். இன்னைக்கு பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க
1: போகிறேன்.
0: ஈஸியாக தான் கேட்க போகிறேன், ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். இந்தியாவில் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது? பிங்க் சிட்டி, இளஞ்சிவப்பு நகரம். ஆ,
1: ஜெய்ப்பூர்.
0: பா, எப்படி சார் அப்படி? சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இது ரெண்டு மூணு நேயருக்கு போகுமோ அப்படின்னு யோசனை பண்ணேன் நான். அப்படி இல்லைன்னா நம்மளே சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் அந்த கேள்வியை, ஆனால் ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள் சார், நன்றி. பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நகரம், இளம் சிவப்பு நகரம் என்று சொல்லக்கூடியது வந்து ஜெய்ப்பூர். இந்தியாவுடைய ராஜஸ்தான் மாநிலத்தில் தலைநகரான ஜெய்ப்பூர். 1876 பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இளவரசர் வந்து வேல்ஸ் மற்றும் விக்டோரியா மகாராணியை வரவேற்பதற்காக ஜெய்ப்பூர் மகாராஜா சவாய்ராம் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒட்டுமொத்த நகரத்திற்கும் இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் நிறவண்ணம் பூசினார். ராஜபுத்திர கலாச்சாரத்தில் இளஞ்சிவப்பு என்பது விருந்தோம்பலின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமாக திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும்,

0: அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: நேரம் 9:30. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம், யார் அங்கே பேசுறீங்க?
4: நந்திமாக்கம்
3: கோபாலகிருஷ்ணன். சரி, நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமா? ரெடியா? இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு சவால் உங்களுக்கு. நான் கேட்க போகிற கேள்விக்கு வந்து இல்லை, ஆமாம், சரி இது மூணும் நீங்கள் சொல்லக்கூடாது. கரெக்டாக 1 நிமிஷம்தான் நம்ம பேச போகிறோம், அதுக்கு மேலே பேச போகிறதில்ல. சரியா? ஹலோ. ஓகேவா? சரி. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? ஹலோ. 5 மணிக்கு எந்திரிச்சிங்க. காஃபி சாப்பிட்டீங்களா? இவ்வளோ யோசனை பண்ணி சொல்லக்கூடாது, பதில் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகே ஓகே. பேப்பர் படிச்சிங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? பேப்பர் படிக்கல? இல்லை இல்லை. ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. என்னங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இப்படியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ சூப்பராக ஒரு பாட்டு ஒன்று கேட்போமா?

0: நாம் கேட்ட அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஜோடி படத்திற்காக ஒழித்தது. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் மற்றும் சுவர்ணலதா பாடியிருந்த பாடல் அது. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
0: குளப்பாக்கத்துலேருந்து வெங்கடேஷ். ஓகே, இன்னைக்கு கலக்கல் அலங்கர் நிகழ்ச்சியில் விளையாடுறது ரெடியா
1: இருக்கீங்களா?
0: சரி, உங்களுக்கு வந்து நான் போட போகிறது ஒரு பாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு மியூசிக் போட போகிறேன். அந்த மியூசிக்கை வச்சு நீங்கள் என்ன பாடல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா?
1: சரி சார்.
0: 1 2 3 கண்டுபிடிக்க முடியுமா? வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம்.
2: சென்னை
0: மேடம். ஓகே, உங்களுக்கு அந்த மியூசிக் போட்டேன் கேட்டிங்களா? போ,
2: இன்னும்
0: ஒரு தடவை போட்டுலாமா?
2: சரி,
0: அப்படிலாம் என்ன, நீங்க கேள்வி கேட்க கூடாது, நீங்க நான் தான் கேள்வி கேட்பேன். 1 2 3

0: அப்படியா?
1: கன்ஃபார்மா?
0: கன்ஃபார்ம் தான் சார்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி சார், நன்றி.
1: அவ்வளோதாங்க, சாதாரண ஒரு விஷயம் தாங்க. அடிக்கடி நம்ம பாடல்களை வந்து நம்ம அதிகமாக கேட்டுட்டு

அப்படின்னு சொன்னாக்கா எப்படிப்பட்ட மியூசிக் போட்டாலும் நம்மளால் பாட்டு பாட முடியும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் எடுத்தால் கூட கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நேயர்கள் வந்து இப்படியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அந்த பாடலை இப்போ நம்ம கேட்டுடலாமே.

0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் யார்
1: பார்க்கலாமா?
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க இது பேசுறீங்க? தெரியும், இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. ஓகே, விளையாட்டுல ரெடியா இருக்கீங்களா கலந்துக்கிறதுக்கு? இல்ல இல்ல, இது வந்து உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமா ஆமா. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, உங்களுக்கு டெய்லி பழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனா அதுல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஓகேவா? குடமுளகா சாதம் செய்ய தெரியுமா உங்களுக்கு? ஆமா, செஞ்சது இல்ல. சரி, தக்காளி சாதம் செய்ய தெரியுமா? செய்வீங்கல்ல. இப்ப தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லணும், ஆனா தக்காளின்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்த கூடாது.
2: ஓ, அப்படியா?
0: ஆமா ஆமா. அதாவது இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து வரல. அது எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனால் தக்காளி சாதம் செய்யணும் நீங்கள், அது வந்து மக்களுக்கு புரியணும். ஆனால் அது தக்காளின்ற வார்த்தை மட்டும் சொல்லக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெண்டு நிமிஷம் தயத்திரம், ஏன்னா தக்காளி சாதம்ன்றதுனால ரெண்டு நிமிஷம் தயத்திரம் சொல்லிட்டு வைப்போம்.
2: வெட்டிக்கணும்
0: சொல்லிடுங்க.
2: நல்லா போட்டு வதக்கிட்டு நேரம் மூடி வச்சிருந்தீங்க, நல்லா அப்படியே அந்த எல்லாம் பிரிஞ்சிடும். பிரிஞ்ச பிறகு கொத்தமல்லி, மல்லி பொடி, மிளகாத்தூள் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கு முன்னே கொஞ்சம் போட்டுடணும். போட்டீங்கன்னா கொஞ்சம் வேகம் போட்டு நல்லா, அப்புறம் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கரம் மசாலா பிடிச்சவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து குழம்புத்தூள் தான் போடுவேன்.
0: போட்டு
2: நல்லா நல்லா அப்படியே கிண்டிடுவேன். லாஸ்ட்ல கொஞ்சமா வெல்லம் போடுவேன்.
0: ஓகே.
2: அந்த புளிப்பு சில நேரம் புளிப்பா இருந்ததுன்னா அந்த இனிப்பு கொடுக்கும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும்.
0: ஓகே,
2: நல்லா டேஸ்டா சப்பாத்திக்கெல்லாம் வச்சு அதுதான் சாப்பிடுவோம் நாங்க.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, ரொம்ப நன்றி. அழகான ரெசிபி ஒன்று சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி. தக்காளி சாதம் செய்யணும், ஆனால் தக்காளின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கூடியவர்களும் முயற்சி பண்ணாங்க, ஆனால் கடைசியில் வந்துடும். அதுதான் யதார்த்தங்க.

0: நேரம் 9:53 இன்னும் 10 நொடியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு எந்த நேயர் கரெக்டாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். கே கே நகர், மீனாட்சி பாலசுப்ரமணி, மோகனா பாலசுப்ரமணி.
0: சரி சார், ஓகே. நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு பிஜிஎம் ஒன்று ப்ளே பண்ணுறேன். அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சரியா?
1: ஓகே, நன்றி.
0: ரெடியா?
1: ம், ரெடி சார்.
0: என்ன பாடல் தெரியுதா?
1: இருங்க இருங்க இருங்க, இன்னும் ஒரே ஒரு
0: இன்னும் ஒரே ஒரு தடவை போட்டுறேன், டைம் இல்லை. கண்டுபிடிக்க முடிஞ்சா?
1: ரஜினி. ரஜினி?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல.
1: அடுத்த ஒரு
0: அடுத்த நேரம் கொடுத்துடலாம். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து
0: பேசுறேன். சந்திரசேகர், கேட்டிங்களா மியூசிக்?
2: இல்ல சார், நான் ஆப்ல கேக்குறேனா, மெதுவா தான் வரும்.
0: கொஞ்சம் இருங்க, இப்ப கேட்டுடலாமா? டக்குன்னு சொல்லி
2: கொடுங்க சார், கொடுங்க.

0: கண்டுபிடிக்க முடிஞ்சா?
1: சார் இது கேட்கும்போது இந்த வான் மேகம் பூ
0: இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், அதனால தான். ஆனால் அந்த பாட்டு இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள பாட்டு. ஆமாம்
1: ஆமாம். பட் ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குது சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி.
0: ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கேள்வி, இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு குழப்பம் கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த பாடல் என்ன அப்படின்றத இப்போ நம்ம கேட்டுடலாமா?

0: வாளியில் வரிகள் அருமையான பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடம் இந்த வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகேஷ் சரவணன்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 10:03. இனி கேட்கலாம் கதையும் கானமும். கதை சொல்றது அப்படிங்கிறது மனித நாகரிகத்தோட தொடக்கத்துல இருந்தே நம்ம வாழ்வியலோட இரண்டர கலந்த ஒரு செயல். இது தகவல்களை பகிர்வதற்கான ஒரு வழியா மட்டும் இல்லாம கேட்கிறவங்களோட மன உணர்வை தொட்டு சிந்தனைய தூண்டுற சிறந்த கருவியாகவும் செயல்படுது. அப்படிப்பட்ட கதைகளோடும் இதயத்தை தாளாட்டும் பாடல்களோடும் நம்ம கதையும் கானமும் நிகழ்ச்சி இன்னைக்கு பயணிக்க போகுது. சரி, நிகழ்ச்சியில முதல்ல ஒரு பாடல் கேட்டுலாம். அப்படியே என்ன கதை வரப்போகுது அப்படின்ற ஆர்வத்தோட காத்திருக்கலாம். சரி, நிகழ்ச்சியோட முதல் பாடல் இது. மொழி திரைப்படத்திற்காக பல்ராம் பாடியது, வித்யாசாகர் இசையில்.

ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம் இல்லையா? மொழி திரைப்படத்தில் இருந்து. சரி, ஒரு கானம் கேட்டாச்சு, அடுத்தது கதை தானே. என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரங்கம், அதில் வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றிட்டு இருக்காரு ஒரு பெரியவர் ஒருத்தர். அப்படி அவர் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே இருந்த ஒரு 35 வயது

0: இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 35 வயது மதிப்பு மிக்க ஒருத்தரை வந்து கூப்பிடுறார். அவரை வந்து எழுந்து நிற்க சொல்கிறாங்க. அவர் எழுந்து நின்னவுடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வினால், நீங்கள் வந்து கடற்கரையில் நடந்து போயிட்டுருக்கீங்க பீச்சில், அப்போது உங்கள் எதிரில் ஒரு அழகான இளம் பெண் அப்படின்னு நடந்துட்டு வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பார்ப்பேன், பார்த்துட்டு ரொம்ப அழகாகவும் ஆளுமையாகவும் இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நான் ரசிச்சுக்குவேன் அப்படின்னாராம். சரி ஓகே, அவங்க வந்து உங்களை கடந்து போயிட்டாங்க, அப்போது நீங்கள் அவங்கள திரும்பி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். என்னுடைய மனைவி என் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நான் திரும்பி பார்ப்பேன் அப்படின்னாராம். எல்லாருமே சிரித்தாங்களாம். சரி, இந்த அழகான முகம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அது அந்த மனநிலையை பொறுத்து, அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் கூட ஞாபகம் இருக்கலாம், இல்லை மறுநாளும் ஞாபகம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நான் உங்கள் கிட்டே ஒரு பொருளை வந்து கொடுக்குறேன், இதை ஒருத்தர்கிட்ட சேர்ப்பிக்கணும் அப்படின்ற கடமை உங்களுக்கு இப்போ இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கொஞ்சம் தூரம் பயணித்து ஒரு பஸ்ஸில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. அந்த வீடு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பங்களாவுக்கு வெளியில் இருக்கிற அந்த காரு, அங்கே வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது. நீங்களும் அவங்க வாசலுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த பொருளை வந்து குரு உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை சொல்லும்போது, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த காவலாளி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓனருக்கு சொல்லிடுறாங்க. அந்த ஓனர் அவரே வெளியில் வரார், வெளியில் வந்து வாசல்லையே வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சு ஒரு டீயோ காஃபியோ கொடுத்து பேசிட்டு, நான் இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் இந்த பொருள் கிடைக்கும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்பிடுறாங்க. அந்த கிளம்புற நேரத்தில் அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேண்டாம், நீங்கள் வந்து நம்ம கார் இருக்குது, நம்ம கார்லேயே வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்குரிய காரை வந்து அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறாரு. இப்போது அந்த குரு வந்து இவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறாரு. அப்படி அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, அதுக்கு அந்த இளைஞன் என்ன பதில் சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
2: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா, பிராணாயமா நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது, அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: சரி, இப்போ வந்து அந்த குரு இளைஞர்கிட்ட கேட்டார் இல்லையா, இப்போது என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, இப்போது இந்த மனிதரை நீங்கள் எவ்வளவு நாள் ஞாபகத்துக்கு வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டாராம். ஐயோ, இவரை நான் வாழ்நாள் முழுக்கும் வந்து நான் மறக்கவே மாட்டேன், அவரை ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னாராம். என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்டதுக்கு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வராக இருந்தும் பணிவாக ரொம்ப அன்பாக வந்து என்னை வந்து நடத்தினார், அப்படி இருக்கும்போது அவருடைய அவரை எப்படி என்னால் மறக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போது குரு வந்து சொன்னாராம், இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். அழகான முகம் குறுகிய காலத்துக்கு தான் நினைவு இருக்கும், ஆனால் அழகான நடத்தை நம்மளோட வாழ்நாள் முழுவதும் நினைவு இருக்கும். அதனால் நம்ம முகம் உடல் அழகை விட நம்ம நடத்தையோட அழகில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னாராம். நம்மளோட வாழ்க்கை நமக்கும் சுவாரஸ்யமாகவும் மறக்க முடியாதாகவும் அழகாகவும் இருக்கும், மற்றவங்களுக்கும் அது ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் இல்லையா. ஓகே, இந்த அழகான ஒரு குட்டி கதையோட அடுத்து நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டுடலாம்.

இது என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டவம். இந்த திரைப்படத்தில் இருந்து ஹரிச்சரன் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் பாடல், இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

கதையும் காணவும் நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யார் யார் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலகிருஷ்ணன் அவங்க, அப்புறம் விச்சூர் ராஜ்குமார், அந்தோனி ராஜ், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மேலப்பீடு தயாளன், திருமழிசை அஸ்வினி நாகராஜன், ராஜமாணிக்கம் கோபி, அப்புறம் குப்பண்ணன் ரங்கசுவாமி, அப்புறம் கமலா வரதன், அவங்களெல்லாம் கூட நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த கதையும் காணும் நிகழ்ச்சி வந்து கேட்குற ஆவலாக இருக்கும் அப்படின்ட்டு இளங்கோ அவங்க காஞ்சிபுரம்ல இருந்து அவங்களும் வந்து பாடல்கள் கதை சூப்பர் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சோலி ரீஜா மனோகர் அவங்க அண்ட் மீரா வெங்கட்ராமன், ஆரம்ப பாடல் மொழி பாடல் வந்து சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் போரூர் பொன்ராஜ், இன்னைக்கு உலக அகதிகள் தினம் சொல்லிட்டு அதுக்குரிய போஸ்டரும் போட்டிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அண்ட் சாந்தி ரமேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அப்புறம் சூளை ரீஜா மனோகர், அவங்களும் பாடல் அருமையாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் போஸ்டர்ஸும் போட்டிருக்காங்க. அண்டு சூளை ரீஜா மனோஜா வந்து, நம்மை நாடி வருவோரை நலமுடன் விசாரித்து உபசரிப்பு செய்வதை அழகாக விளக்கியது குட்டி கதை, வாழ்த்துக்கள் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கதைக்கு போகலாமா? இந்த கதை போகிறதுக்கு முன்னாடி, எத்தனை பேர் வந்து வானத்தை போல அந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்கீங்க? அந்த வானத்தை போல் அந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் இல்லையா, விஜயகாந்த் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க. அதில் அந்த தம்பி விஜயகாந்த் வந்து ஒரு ஊறுகாய் போட்டு அதை வந்து விற்றுட்டு முன்னேறுவார், அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. இதில் வந்து அவர் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஏரியாவோட பிரபல ஊறுகாய் கம்பெனி முதலாளி, அவர் வந்து பேர் வந்து ஆனந்த்ராஜ், அவர் தான் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அவருடைய தொழில் வந்து பாதிக்கும், அதனால் கடுப்பாயிட்டு அவர் என்ன பண்ணுவார், விஜயகாந்த் கிட்ட வந்துட்டு, நீ வந்து இந்த ஊர்கா கம்பெனியை மூடிடு, நான் வந்து 500,000 உனக்கு தரேன் அப்படின்வார். ஆனால் தம்பி விஜயகாந்த் என்ன சொல்லுவார், நான் ஏன் தொழிலை ஏன் விடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அதெல்லாம் என்னால் முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு விடுவார். அதனால் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மனக்கசப்பு வந்து ஏற்படும். கொஞ்ச நாளில் என்னாகும் அப்படின்னா, அதுதானே விதி இல்லையா, கொஞ்ச நாள் என்னாகும், அண்ணன் விஜயகாந்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிக்குவார், அவரை மீட்கிறதுக்கும் 500,000 ரூபாய் தேவைப்படும். அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த தம்பி விஜயகாந்த் என்ன பண்ணுவார், திருப்பி ஆனந்தராஜ் கிட்டே போயிட்டு, எனக்கு வந்து நீங்கள் அந்த 500,000 ரூபாவை கொடுங்க, நான் வந்து அந்த ஊர்கா கம்பெனியை மூடிடுறேன் அப்படின்வார். ஆனால் ஆனந்தராஜ் வந்து தம்பி விஜய் அவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார், அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 500,000 ரூபாயும் பணத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி நீங்கள் ஊர்கா வந்து போடுங்க, நானே மார்க்கெட்டிங் செஞ்சும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த விஜயகாந்த் மேலே அவர் வந்து சம கோபத்தில் இருப்பார், அந்த ஆனந்தராஜ் அப்படிங்கிறவர். ஆனால் திடீர்னு என்னென்னா, அவர் மேலே ஒரு ஃபேவர் பண்ணி அவருக்கு தேவையான உதவிகளையும் செஞ்சு கொடுப்பார். அந்த உளவியலோட பெயர் என்ன அப்படின்னா, பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு மனிதர்கள்கிட்ட ஒரு கசப்பும் ஒரு மெலிதான வெறுப்பும் வந்து இருந்தது அப்படின்னா, திடீர்னு அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் இறங்கி மற்றவங்க கிட்ட உதவி கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மற்றவர் ஒரு உதவி மட்டும் செய்கிறது இல்லையா, கூடவே வேறு சில உதவிகள் கூட செய்வாராம். இந்த உளவியலோட பெயர் தான் பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கும் என்னை பிடிக்காது, ஆனால் அவர் என்கிட்ட திடீர்னு கொஞ்சம் இறங்கி உதவி கேட்கும்போது அது வந்து தன்னோட ஈகோவை வந்து திருப்திப்படுத்துது அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவரோட உள்மனம் வந்து கேள்வி கேட்குது, நீலாம் ஒரு பெரிய ஆளா, அவர் வந்து கேட்குறாரு நீ என்ன இப்படி பண்ணுறியே, நம்மளாம் ஒரு மெச்சூரான ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமே ஒரு பதில் சொல்லிட்டு என்ன பண்ணுவோமா, அவர் கேட்குற உதவியை விட அதிகமான உதவி வந்து செய்வாங்களாம்.

0: உளவியலோட பேர் தான் வந்து பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இதுக்கு இந்த பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்ற பேர் வந்தது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சரி, இப்போது ஒரு பாடல் கேட்டலாம். அந்த பாடலை தொடர்ந்து அந்த பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்ற பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் வெப்பம். இந்த திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் ஸ்ரீசரண் அவங்க பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் எழுதின பாடல், இசை ஜோஷ்வா ஸ்ரீதர்.

0: को घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் அக்கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuas.ac.in மூலமாக 23/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷன்ஸ் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuas.ac.in மற்றும் http://adm.tanuas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் 10:34. நேர்கள் இணைந்திருப்பது கதையும் கானமும் நிகழ்ச்சி. சரி, இப்போ வந்து நம்ம வந்து அந்த உளவியல்போட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படின்னு ஏன் அதுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது. என்ன அப்படின்னா, நவீன அமெரிக்காவை உருவாக்கின அரசியல்வாதியும் விஞ்ஞானியுமான அந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவங்க வந்து தன்னுடைய சுயசரிதத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சக அரசியல்வாதி ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ரேரான புக்கு இருக்கிறத பற்றி இவர் வந்து தெரிய வந்து தான் அதை படிக்கணும் அப்படின்னு இவருக்கும் வந்து ஆவலாக இருந்தது இருக்கு. ஆனால் இவருக்கும் அவருக்கும் ஒத்தே வராதான், எப்பவுமே வந்து விவாதம் செஞ்சுக்கிட்டும் ஒரு லேசாக வெறுப்பை காட்டிகிட்டும் தான் இருப்பாங்களாம். ஆனால் அந்த புத்தகம் ரொம்பவே ரேரான புத்தகம், அவருக்கு படித்தே ஆகணும்ட்டு ஆசை. ஸோ அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, இறங்கி போய் அவர்கிட்ட உங்களால் அந்த புக்கை வந்து கொடுக்க முடியுமா, நான் கொஞ்சம் வாசித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் உடனே அந்த புத்தகத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பொது இடங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நல்லா பேசி பழக ஆரம்பித்தாராம். அப்போது தன்னோட தம் மேலே ஒரு வெறுப்பு இருக்கிற அவர் புத்தகத்தை தருவாரா அப்படின்னு சந்தேகமாக இருந்தாலும் புக்கு

கொடுத்தது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா அவர் வந்து தங்கிட்ட ரொம்பவே நல்லா நடந்துக்கிட்டாரு அப்படின்றத நினைக்கும் போதே அவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்ததுதான். மனிதனோட இந்த மனநிலை எப்படி நடக்க சொல்லுது, இதுக்கு பின்னால் இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து யோசிச்சாரு. அவர் தான் முதல் முதல்ல இந்த உளவியலை பற்றி குறிப்பிட்டும் இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் அவருடைய பேரான பென் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற பேரையே அவருக்கு வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ நாமளும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலையும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் விருப்பு காட்டுற மாதிரி இருந்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ இந்த பென் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்ட்டு தான் தோணுது இல்லையா.

சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம வந்து என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஓரம்போ அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல். சங்கர் மகாதேவன் அண்ட் அல்கா யாக்னிக் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் எழுதின பாடல், இசை ஜி.வி. பிரகாஷ்குமார்.

0: आपको घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

ஸோ ஃபேஸ்புக்கில் என்னென்ன பதிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வணக்கம், அன்பறிவிப்பாளர் உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கதையும் கானமும் நிகழ்ச்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பம்மல் காமராஜபுரம் புஷ்பா அவங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது சுப்லாபுரம் தென்காசி மாவட்டத்திலேருந்து செல்வராஜ் அவங்க போட்டிருக்காங்க. அந்த கதையும் கானமும் வந்து சூப்பர் மேடம்கிட்ட அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க, அப்புறம் பெரும்பாக்கம் வனஜா, கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஏழுக்கிணறு தேவா, ஹரிஹரன், மனித மூளைக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு முரண்பட்ட எண்ணங்களை சுமக்கிறது பிடிக்காது, இந்த உளவியல் வந்து அறிவாற்றல் முரண்பாடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நடராஜன் சுப்பையா அவங்க வந்து விவித் பாரதியோட அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை, இது போன்ற நிகழ்ச்சிகளை தினமும் ஒளிபரப்பினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கதர்வேடிலிருந்து நடராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சூளை ரீஜா மனோகரன், இப்படி ஒரு சூட்சமம் இருக்கா, இனிமேல் நம்ம வந்து எதிராக இருக்கவங்க கிட்ட பணிவாக போயிட்டு உதவி கேட்க வேண்டியது தான், அந்த உளவியல் மாற்றம் அவருக்கு ஏற்படுதான்னு பார்க்கலாம், நல்லதொரு அறிவுக்கு விருந்தான சிறுகதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நடராஜன் சுப்பையா அவங்களும் வந்து கருத்து நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீர ராகவன் அவரும் வந்து காலை வணக்கம், கழிப்புறை இருக்கும் கதையும் கானமும் காதுகள் சிறக்கும், கவிப்பட தொகுக்கும் குயில் குரலில் ரேகாமம், கழிப்பில் நினைவும் காலை பொழுது பண்பலை கவலை போக்கும் நிகழ்ச்சி, காதோடு கேட்க மகிழ்ச்சி அப்படின்ட்டு வீர ராகவன் மாதவரம்லேருந்து பதிவிட்டிருக்காங்க. அண்ட் பிரகாஷ் அண்ட் ராதாகிருஷ்ணன் அண்ட் தேனி மாவட்டம் பண்ணைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன் அவங்க, அண்ட் பால ஜெயச்சந்திரன் சைதையிலிருந்து எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாலஜெயச்சந்திர பாடல்களும் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் காஞ்சிபுரம் இளங்கோ அவரும் வந்து ஆல்ரெடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கதைக்குள்ளே போகணும் இல்லையா, சரி அது என்ன கதை யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், இது வந்து பச்சை கிளி முத்துச்சரம், இந்த திரைப்படத்திலேருந்து பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்காங்க. தாமரை எழுதின பாடல், இசை ஹரிஷ் ஜெயராஜ்.

சரி, அடுத்த கதைக்கு வரலாம். ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டாராம், வாழ்க்கையை வந்து ஒரு வரியில் எனக்கு வந்து சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்களாம். ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் உணர்வுகளின் வெளிப்பாடே வாழ்க்கை அப்படின்ட்டு சொன்னாராம். இன்னொரு முறை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டது, உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் உணர்வுகளின் வெளிப்பாடே வாழ்க்கை அப்படின்ட்டு சொன்னாராம். இவர் இதோட அர்த்தம் என்ன எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து ஒரு கதை சொன்னாராம். ஓகே, இந்த கதையை சொன்னால் உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன கதை அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு தன்னோட பட்டத்து யானை அந்த கஜேந்திரன் மேலே ரொம்ப பிரியமாக, ஒவ்வொரு போருக்கும் வந்து அந்த பட்டத்து யானை கஜேந்திரன் தான் அந்த முன் களத்தில் வந்து அப்படியே நிற்குமா, எப்போவுமே ராஜாவுக்கு வெற்றி தானாம். எல்லாருமே சொல்லுவாங்களே, கஜேந்திரன் துணை இருக்கும்போது என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போர் முரசு கேட்ட அடுத்த நிமிஷமே அது வந்து போருக்கு

தயாராயிடுமா. எதிரி நாட்டு ராஜாக்கள்லாம் இந்த யானையை பார்த்தாலே கை காலெலாம் நடுங்கிடுமா. அதாவது ஒரு படை தளபதிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கஜேந்திரனுக்கும் அந்த ராஜா வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பட்டத்து யானை மேலே அவர் ராஜா நகர்வளம் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குமா, மக்களெல்லாம் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்ப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இருந்த யானை, என்ன இருந்தாலும் வந்து நாளாக ஆக வந்து வயசாகும் தானே. ஸோ அதே மாதிரி வயசாகவும் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா வந்து எதிரி நாட்டோட படை தொந்தரவுலாம் இல்லாததுனால போர்லாம் இல்லாமல் நாடும் வந்து அமைதியாக இருந்தது. ஸோ அந்த யானைக்கும் அவ்வளவா வேலை இல்லாமல் இருந்தது. அது பாட்டுட்டு என்ன பண்ணுமா, குளத்தில் போயிட்டு தாமரை பூலாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கில் வந்து சாமிக்கு பூ கொடுக்கறது அந்த மாதிரி நார்மலாக வந்து இருந்து தான். அது எப்போவுமே கொஞ்சம் சோர்வாகவும் இருந்து தான், வயசாகுது இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, ராஜா பார்த்துட்டு என்னது இது ரொம்ப சோர்வாக இருக்கே, இதுக்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அறிவுரை கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்கு, அந்த யானை வந்து அந்த தாமரை மலர் வந்து பறிக்கிறதுக்காக குளத்துக்கிட்ட போகும்போது அந்த யானையோட கால் வந்து அந்த குளத்தில் சேரில் வந்து மாட்டிக்கிச்சான். ஸோ அந்த யானையால் அந்த சேர்லேருந்து அந்த காலை எடுக்கவே முடியலையாம். யார் யாரோ இன்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, ஐயோ பட்டத்து யானை இப்படி மாட்டிக்கிச்சே, நம்மளுக்கு ராஜாக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாரேன்னு சொல்லிட்டு இவங்களே என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த சேரிலேருந்து அந்த யானையோட காலை வந்து எடுக்கவே முடியலையாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாரதி தமிழ் FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணுமா, அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5803-53 மற்றொரு எண் 2838-9871 044ங்கிற முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM. ஸோ அந்த யானையை மீட்கிற அந்த மீட்பு குழுவினர் வந்து ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டாங்க. ஸோ அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ராஜா கிட்டே போயிட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ராஜா வந்து யானை வந்து சேரில் மாட்டிக்கிச்சு, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு. ஆனால் ராஜா வந்து பதட்டமே பாடலையும். அவர் சாதாரணமாக சொன்னார், பட்டத்து யானை கஜேந்திரன் திருப்பியும் மீண்டும் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதோட அறிவும் ஆற்றலும் விவரிக்க முடியாதது, அதனால் அதை புரிஞ்சு செயல்படுத்தணும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை, சரி அதோட பலம் உங்களுக்கு தெரியலை, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொல்கிறாங்க. அவரோட யோசனைப்படி என்ன ஆயிருக்குன்னா, போர் முரசு வந்து ஒலிக்க ஆரம்பிச்சு தான் படை வீரர்கள்லாம் அந்த முழக்கங்கள், போர் முழக்கங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்களாம். வாள்கள் வேல்கள் அதெல்லாம் கூர் செய்கிற அந்த சத்தம் இடைவிடாமல் கேட்க ஆரம்பிச்சு தான். அப்போது அந்த போர் முரசு ஒழித்த உடனே அந்த படை வீரர்களோட அந்த சத்தம், அந்த மங்கள வாழ்த்து, மத்தளை ஓசை இதெல்லாம் கேட்க உடனே என்ன இருக்குமாம், அந்த யானை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த சேரில் இருக்கிற கால் வந்து வெளியில் எடுத்துட்டு அப்படியே அந்த நடையில் ஒரு தளர்வும் இல்லை, முகத்தில் ஒரு சோர்வு இல்லை, அந்த வயோதிக பாவம் இல்லை, அப்படியே படை தளபதியோட மிடுக்கோட அந்த முறுக்கேறிய உற்சாகத்தோடு அது என்ன பண்ணிச்சா, நடந்து வந்துச்சான். அதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்போ தான் வந்து எல்லோரும் யோசித்தாங்களா, ராஜா ராஜா தான் பாருங்கள், அவருக்கு அவர் வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து அவர் வந்து ராஜாவாக இருக்கார், அதனால தான் நாமெல்லாம் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களாம். ஸோ இது என்னென்னா, நம்மளுடைய மனசில் அந்த வேகம் உற்சாகம் அதெல்லாம் இருக்க இருக்க நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக இருக்கும். சப்போஸ் அதெல்லாம் வந்து இல்லை, ஒரு மாதிரி நார்மல் லைஃப் தான் வாழறோம் அப்படின்னும் போது அது என்னாகுதுன்னா, அந்த உற்சாகம் குறையும் போது அதுக்கு வந்து அந்த சோர்வு ஏற்படுது. ஸோ வந்து இதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் உணர்வுகளின் வெளிப்பாடே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்ற கதையும் கானமும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படிங்கிறது கேட்டலாம். இது வந்து கல்லூரி அப்படின்ற திரைப்படத்திற்காக
ஹரிணி சுதாகர் மற்றும் ஹரிச்சரன் பாடியிருக்காங்க. நாம்

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே ரேகா ஆனந்த். இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்.

நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்மேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் 11:03. இனி நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை

என்றும் இனியவை. இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம 1950-60களில் வந்து வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். இப்போ முதல்ல 1964 வெளிவந்த திரைப்படம் இது, ஆண்டவன் கட்டளை. இந்த திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியிருக்காங்க. பி. சுசீலா கண்ணதாசன் பாடல் இது.

நினைவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஜெய்சங்கர் அவர் நடித்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இது சிஐடி சங்கர் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை வேதா.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

என்று மினியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் 1000 ரூபாய் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை கேவி மகாதேவன். ஆக்சுவலாக இந்த படம் வந்து த மில்லியன் பவுண்ட் நோட் அப்படிங்கிற ஆங்கில படத்தை தழுவி இதை உருவாக்குறதா சொல்லப்படுது. கேவி மகாதேவன் இசையில் வந்து மருதகாசி எழுதின இந்த பாடெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஆனாக்க அந்த மடம், ஆவாட்டி சந்தை மடம், அந்த பாட்டெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நாம் அந்த பாடல் கேட்க போகிறதில்ல. எதுக்கு அதை சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் வந்து சென்னை ஸ்லாங் பேசி அப்படி மிரட்டி இருப்பாங்க சாவித்ரி அப்படின்னே சொல்லலாம். ஜெமினி கணேசன், சாவித்ரி அவங்கெல்லாம் நடித்த படம் தான் இது. இதில் வந்து நாகேஷ் அவர் வந்து சிஐடி போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் இருந்தால் இப்போ இந்த பாடல் கேட்க போகிறோம், கேட்கலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் காவிய தலைவி. இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை MS விஸ்வநாதன். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:20.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் நவக்கிரகம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்த இந்த திரைப்படத்தில் வந்து இந்த நவக்கிரகம்னு பேர் இருக்கிறனாலே அந்த வீட்டில் வந்து 9 பேர், அந்த 9 பேரும் வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் திரும்பிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்க எப்படி ஒத்துமையாக வாழறாங்க அப்படிங்கிறத விவரிக்கிற மாதிரியான ஒரு படம் இது. ஸோ இதில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா அவங்க பாடின பாடல் தான் கேட்க போகிறோம். வாலி இயற்றிய பாடல், இசை வி குமார். இந்த படத்தில் இந்த பாடல் ரொம்பவே அருமையாக இருக்கும், கேட்டு ரசிக்கலாம்.

தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 1 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள்.
2: டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: என்றும் இனியவை நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போறோம் என் கடமை அப்படின்ற திரைப்படத்துல இருந்து. இதுல வந்து எம்ஜிஆர் வந்து காவல்துறை அதிகாரியா நடிச்சிருப்பார். அவருக்கு ஜோடியா வந்து சரோஜா தேவி அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. சரி, இந்த படத்துல இருந்து இப்ப பாடல் கேட்டெல்லாம் டி எம் சவுந்தரராஜன் பாடின பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்தவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.

செல்லும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நிலையத்தில் நேரம் 11:36. சரி, இங்கே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம்.

எங்கள் முரளிதரர் விழுப்புரம்ல இருந்து ஆஸ் யூஷுவல் ஒரு அழகான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் ஹலோ மிஸ் பாடெல்லாம் வந்து இனிமை அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து என்றும் இனிவை மத்தியானம் தான் நவகிரகம் பாடல் பாலசுப்ரம் கூட மனதை கொள்ளி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த ஏழு கிணறு தேவா அவங்களும் என்றும் இனிமை இன்றைய பாடல் தொகுப்புகள் அருமை. அதிலும் முக்கியமாக காவிய தலைவி படப்பாடல் சோக இழையோடு கூடிய சுசிலாவின் குரல் அருமை அருமை மற்றும் உன்னை தொட்ட காற்று எண்ணி வந்து சேர்ந்தது அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கலீல் அகமது அவங்க வந்து பொன்னேரி கலீல் அகமது அவங்களும் வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்வத வர்த்தினி அவங்களும் வந்து காவிய தலைவி படத்தில் ஒருத்தின பாடல் வந்து என் வானத்தில் ஆயிரம் நிலவு அந்த படம் அப்புறம் வந்து நவகிரகம் பாடலாம் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமாரும் சொல்லியிருக்காங்க. கவுந்தம்பட்டி சென்னியம்மனில் இருந்து சென்னியப்பன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் பாபு முள்ளக்காடிலிருந்து ராசமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நல்லி நகரம் எஸ் மகாதேவன் அவங்க அண்ட் இளங்கோ எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் சங்கர் அவங்க வந்து இனிய காலை வணக்கம் என்றும் இனியமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். காலத்தால் அழியாத காவியமாக மனதில் நின்ற பழைய பாடல்கள் அருமை அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஹரிஹரன் அழையேவா அழகேவா இந்த பாடல் வந்து காதலை ஒழிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு சூளை ரீஜா மனோகர் கமலா வரதன் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் விவித் பாரதியின் 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை. இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வேடா. இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வேடா.
1: அம்மம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்.
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினால் என்ன

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து காதலுக்கு நேரமில்லை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்க போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்காங்க. கண்ணதாசன் பாடல் இது, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிறது என் அண்ணன். இந்த திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடின பாடல் இது. கண்ணதாசன் பாடல், இசை கே வி மகாதேவன். இந்த படம் வந்து ஸ்காட்லாந்தை சேர்ந்த பிரபல நாவலாசிரியர் ஏஜே க்ரோனின் அவங்க எழுதின பியாண்ட் திஸ் பிளேஸ் அப்படிங்கிற நாவல தழுவி தான் உருவானது. நேரடி தழுவல் கிடையாது, பட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாவலுடைய நாயகன், இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பியாண்ட் திஸ் பிளேஸோடைய நாவல் பற்றி, அதில் வந்து நாயகன் வந்து தன்னோட தந்தை குறித்த ரகசியம் ஒன்று வந்து தன்னோட தாய் தங்கிட்ட இருந்து மறைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தந்தை வந்து கொலை குற்றத்துக்காக பல வருஷங்களாக ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்றது தான். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த விசாரணை எல்லாம் செஞ்ச பிறகு செய்யாத குற்றத்துக்கு தான் அவர் வந்து தண்டனை அனுப்பிச்சுட்டு வராங்க அப்படின்னு தெரிகிற வருது. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி சிறையிலேருந்து விடுவிக்க முயற்சி மேற்கொள்கிறார், அதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு பெண்ணும் வந்து பத்திரிகையாளர் ஒருத்தரும் வந்து உதவி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த நாவலுடைய ஸ்டோரி. ஸோ இதை பேஸ் பண்ணி

பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 98 9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். என்றும் இனியவை நிகழ்ச்சியின் நிறைவாக எங்க மாமா இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் பாடின பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் கண்ணன் தாண்டி காட்டு ராஜா, என் கோட்டத்தில் எத்தனை ரோஜா. நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோட்டையில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஜாதி இனமில்லை. அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள்

தன்னன் தனி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

0: எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் முரளிதரர் விழுப்புரம் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் பாடல்களெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அன்புராணி மேம் அவங்களும் என்றுமினியவை இளமை புதுமை சுகமான ராகங்கள் பாடல்கள் கேட்கிறேன் ரசிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம். அப்புறம் அந்தோனி ராஜ் அண்ட் நடராஜன் செல்வகுமார் எல்லாருமே வந்து நிகழ்ச்சிகள் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லி நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி ரேகா ஆனந்த். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் நீ மதிய வணக்கம். நேரம் 12:01. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, எவர்கிரீன் சாங்ஸ் இல்லையா. எப்போவுமே வந்து நம்மளால் மறக்க முடியாத பாடல்கள். இரண்டு விதமான பாடல்கள் இருக்குது. ஒன்று வந்து காலத்தால் அறியாத, என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல் தொகுப்பு, என்றும் இனியவதாக நீங்கள் கேட்டு ரசிச்சிங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ நேரம் உங்களுக்காக வந்தாச்சு. இந்த மிடில் சாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன மிடில் சாங்ஸ், 1980s 1990s வந்தது வந்து மிடில் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழித்து போனாலும் கூட அந்த 80s தான் எப்போவுமே அந்த இடைக்கால பாடல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருமையான பாடல்கள் வந்த காலகட்டம் இந்த 1980 அப்படிங்கிறது. ஸோ 80s 90s வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போ நிகழ்ச்சியில் யார் வரா முதல்ல?

என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள்

நாள் என்ன பொழுதென்ன நாள்தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள்தோறும்

0: பில்லா படத்திற்காக கண்ணதாசன் அவர்களில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன? அதற்கு முன்னாடி
1: 102.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
2: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமாக திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கங்கைமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 2026-2027 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC பால்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் ADM.tanuvas.ac.in மூலமாக 23/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியர் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்டு மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் ADM.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழ் எஃப்எம் தான் ஞாபகத்து வருது.
1: அப்படியா?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ணே, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேட்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: முருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கரும்பு வில் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டோம். கேஜே யேசுதாஸ் குழுவினர் பாடியிருந்தார்கள் இந்த பாடலை. எம்ஜி வல்லபன் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: நேரம் 12:28:30. இது 102.3 விவித் பாரதி தமிழப்பம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

0: தேங்க் யூ.
1: வருவாளே அம்மா.
0: ரியலி?
1: எல்லோரும் நாள் ஒன்றாகலாம்.
0: பேட்டா பேட்டா.

0: மௌனகீதங்கள் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடி இந்த பாடலை கேட்டும் முத்துலிங்கம் வரிகளுக்கு இசை கங்கை அமரன்.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீத் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீத் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மாட்டதா செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
2: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல்
1: உங்கள் சாய்ஸ்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:39. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100%

சதவீதம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடிவு

உள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக் கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னோ வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 30 நொடி. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் எடுத்து வரக்கூடிய பாடல்

அன்பே ஓடிவா படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். வைரமுத்து வரிகளுக்கு இசை இளையராஜா. இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, சென்னியப்பன், செல்வகுமார், எம்ஜி கார்டன் செல்வகுமார், சாந்தி ரமேஷ், பர்வதவதினி, சோமசுந்தர பிரபு, நடராஜன், சுப்பைய நடராஜன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலப்பேடு தயாளன், முரளிதரன் விழுப்புரம், இவங்கெல்லாம் வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க. பதிவு போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஒரு மணிக்கு வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்குது. உங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி, தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இப்போது ரெட்ரோ நேரத்தில் வரக்கூடிய கடைசி பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் என்ன கேட்கலாமா?

0: நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி.
1: நேரம் ஒரு மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேரில் இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
0: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒளிபரப்பணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. இந்த இரண்டு எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை ரசிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். மேலும் வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சீர்த்திடையில் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள். இந்த 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். புதிய நேயர்களுக்கு நிறையா வழிவிடலாம். அதனால் கொஞ்சம் நிறையா புது நேயர்கள் வருவாங்க, அவங்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக அவங்கள விட்டாதான்.

வருவாங்க. அதனால் புதிய நேயர்கள் என்னென்ன பாடல்கள் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். நிகழ்ச்சியில் ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று கேட்போம். பாடலை தொடர்ந்து முதல்ல வரக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம்.

0: மைடியர் மார்த்தாண்டன் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 1:03:40. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் யார், என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், ஜெகண்டையிலிருந்து கலீல் அகமது பேசுறேன் சார்.
0: எங்கேருந்து சார்?
1: பொன்னேரி சார்.
0: பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது. சொல்லுங்க சார், என்ன பாடல் உங்களுக்கு நிகழ்ச்சியில் தரலாம் இன்னைக்கு?
1: எனக்கு பார்த்தீங்கன்னா படம் வந்து சின்ன தாய் சார்.
0: ஆமாம்,
1: அது இளையராஜா பாடியிருப்பார். எட்டு தேச பார்த்திருந்தேன் காத்திருந்தேன் காணல. அந்த பாட்டு போடலாம் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கு அவரது கேட்கலாமா?
1: தேங்க்யூ,
0: நன்றி.

0: நாம் கேட்ட அந்த பாடல் சின்னதாய் படத்திற்காக இளையராஜா பாடிய பாடலை கேட்டோம், இசையமைத்து பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கக்கூடிய நீயர் யார்? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
1: நினைக்கிறேன்

0: கண்டிப்பா அந்த பாடல் வருது உங்களுக்கு, கேட்கலாமா?
1: நன்றி சார், கேட்கலாங்க சார்.
0: நன்றி நன்றி. தேன்மழை படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, டி கே ராமமூர்த்தி. இசையில் வருகிறது இந்த பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: வணக்கம், செங்கோட்டம் அடுத்த கோணிமேடு குமார், ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல்
1: நிகழ்ச்சி? நீங்க மனிதன தானே?
0: ஆமா
1: ஆமா, அதுல இருந்து ஒரு பாடல் போடுங்க சார்.
0: அப்படியா சார்? ஓகே
1: சார்,
0: என்ன பாடல் போடணும் அதையும் சொல்லுங்க.
1: அதுவும் பாத்தீங்கன்னா, வானத்தை பார்த்த பூமியை பார்த்த மனசன் இன்னும் பார்க்கலையே
0: அப்படின்ற பாட்டு.
1: ஆமா சார்,
0: நன்றி.
1: உள்ள போறோம்
0: கண்டிப்பா கேட்கலாமா?

0: விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகாவில் தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 1:21. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். மேலும் வெளியுறவர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணை சேர்த்தரையில் செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் வரும் நேயர் யார்? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார். அன்புராணி பேசுறேன், வண்ணாரப்பேட்டையில இருந்து.
2: சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன். உங்ககிட்ட பேசணும்னு அப்ப வரணும்னு நினைச்சேன். ஆத்தாடி அம்மாடி பாட்டு போடணும்.
2: ஓ, அப்படியா? ஓகே ஓகே ஓகே.
3: ஆமா, அப்ப வர முடியல, அதனால அதே மலைப்பாட்டு
2: கிடைச்சிருச்சு.
3: மௌனராகம் படத்துல இருந்து மேகம் வந்ததோ அப்படின்னு, மேகம் பொடியாந்துருந்தோம் அப்படியே மலையில.
2: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாடல் கேட்கலாம்.
3: பாட்டு சீக்கிரம் போடுங்க.
2: கண்டிப்பா போடலாம். நன்றி.
3: தேங்க்யூ.

0: மௌன ரகம் படத்திற்காக பாலிவுட் வரிகளில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரப்போறவர் என்ன பாட்டு கேட்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதாவது கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச படம், இது கொஞ்சம் ரேர் படம், மங்கள வாத்தியம் படம் பேரு.
0: ஓகே,
1: அதுல ராஜாசிங்கிற ஒரு பாட்டு வேணும் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்காக வருது. கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் எஸ் அந்த இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜியரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிருக்காங்க. அந்த பாடலை கேட்கலாம் அப்போ.
1: அந்த பாட்டு கொஞ்சம் ரேர் சாங் தான் சார்.
0: கண்டிப்பாக கேட்கலாம். நன்றி.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் FM-இல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
3: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
2: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்
5: சார். கலா பேசுறேன்.
4: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: அரக்கோணம்.
4: அரக்கோணம் கலா, சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு நிகழ்ச்சியில தரலாம் இன்னைக்கு?
5: நீர்
4: பறவை வந்து
5: தேவன் மகளே, தேவன் மகளே நன்றி, அந்த பாட்டு

0: நீர்ப்பறவை படத்திற்காக வி வி பிரசன்னா சைந்தவி பாடிய அந்த பாடல் வைரமுத்து அவர்களில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வந்தது. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம்.
1: செங்குன்றம் பி முருகன், நலம் தானா?
0: நலம் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில தரலாம்
1: இன்னைக்கு? எனக்கு அன்னக்கிளி படத்துல இருந்து மத்தான பாத்தீங்களா, மலவாழ தோப்புக்குள்ள?
0: கண்டிப்பா கேட்கலாம் அந்த பாடல்.
1: கேளுங்க. நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க.
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐ ல இருந்து.
2: அப்படியா?
1: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூ

0: கார்த்திகை கிட்ட காட்டு.
1: நீங்க வேற அம்மா.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: நேரம் 1:42. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்க? வணக்கம். சொல்லுங்க, யாருங்க இருந்து? புஷ்பா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பேசினதுல. என்ன பாடல் நிகழ்ச்சியில உங்களுக்கு தரலாம்?
5: எனக்கு கௌரவம் படத்துல இருந்து கண்ணா நீயும் நானுமா, கண்ணா காலம் மாறினால் கௌரவம் மாறும். அந்த பாட்டு பாருங்க,
4: கண்டிப்பா உங்களுக்காக வருது. கேட்கலாமா?
5: கேட்கலாம் சார். நன்றி
4: நன்றி. கௌரவம் படத்திற்காக ஒலித்த வரும் இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் இது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.
6: கண்ணா

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இதை உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் யார்?
3: வணக்கம் சார்,
2: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? குளப்பாக்கம் வெங்கடேஷ். ஓகே, உங்களுக்கு என்ன பாடல்?
3: பாடல் வந்து கல்யாண ட்ராமா சார்.
2: ஓகே,
3: அது வந்து காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடின பாட்டு இருக்கு சார்.
2: கண்டிப்பாக உங்களுக்காக வருது, கேட்கலாமா?
3: ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி. கல்யாண ரமன் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் மலேசிய வாசுதேவன் பாடியிருக்கிறார், பஞ்சு அருணாச்சலம் வரிகளுக்கு இசை இளையராஜா.

ஒண்ணு அட தடனா கொடுத்தா தப்பு என்ன? சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு. சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும் தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம் சார்,
2: சிங்கப்பெருமாள்
3: கோயில் தியாகராஜன். 1:00 இருந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தா முடிக்கலான்றது லைன் கிடைச்சிடுச்சு,
2: பரவாயில்ல, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: ஜீன்ஸ் படத்துல இருந்து வாரா என் தோழி.
2: கண்டிப்பாக அந்த பாடல் கேட்கலாம்.
3: ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, விபித் பாரதி மூலமா கேட்க மிக மிக்க மகிழ்ச்சி.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நன்றி சார்.
3: உங்களுடைய ப்ரோக்ராம் சூப்பர் சார், எல்லாமே நல்லா இருந்தது. மார்னிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார், நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
2: ஜீன்ஸ் படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் சோனு நிகம் ஹரிணி பாடியிருக்கிறார்கள், கேட்கலாமா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: இசையோடும் இனிமையான பாடல்களோடும் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு பிற்பகல் வணக்கம். மனதை மகிழ்விக்கும் இனிய பாடல்களோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேயர்களே, இசை என்பது வாழ்வோடும் வாழ்வியல் காலத்தோடும் பயணிக்கும் அன்பு மொழி. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஏற்ப ரசனைகளுக்கும் ஏற்ப புதிய இசையை புதிய பாணியை உருவாக்கி கொண்டே வருவது இந்த இசை. இசைக்கு ஓய்வே இல்லை. இசை புது புது வடிவங்களில் தன்னை மெருகேற்றி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. மிக அழகானதும் இனிமையானதும் அன்பானதும் அன்பு மொழியாவதும் இந்த இசை. அத்தகைய அன்பான இனிமையான தனித்துவமான இசையை பல்வேறு வடிவங்களாக புது புது பாணியில் கொடுப்பதுதான் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் தனித்துவம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பூவே இளைய பூவே என்கிற தலைப்பில் ரொம்ப அழகையான பூக்கள் பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
4: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராவே.

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் தொடக்கமாகவே ரொம்ப அருமையான அழகான பாடல் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சது, அழகாகவும் இருந்தது. அந்த பாடல் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் அது. வைரமுத்து எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. அழகாக கேட்டோம், இணைந்திருந்தோம், மகிழ்ந்திருந்தோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் நதிகள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் வருது. எஸ் சித்ரா பாடிய பாடல். புலமை பித்தன் எழுதியது, சங்கர் கணேஷ் இசையில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். நேரம் 2:22.

0: 93.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டா இருக்கும்போது அந்த உள்ள எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவுல இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளோட கருமையத்துல எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி.

0: இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்துல ஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி, தமிழ் FM, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
3: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
4: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
5: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
6: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 2:30.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: நேரம் 2:30, 45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேர்களே, பூக்கள் மலர்ந்தால் மனம் வீசும், பாடல் பிறந்தால் மனங்கள் பேசும், தென்றல் வந்து பூவை தழுவும், இசை வந்து நம் உள்ளத்தை வருடும், மல்லிகையின் மனம் போல மனதை மயக்கும் மெட்டுக்கள் பல, ரோஜாவின் இதழை போல ரசனை மலரும் பாடல்கள் பல. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பூவே இளைய பூவே பாடல்களின் தொகுப்பாக உங்களுக்காக இனிமையான அழகான பாடல்கள் காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.
2: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. காளிதாசன் எழுதியது. தேவாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. பூவே இளைய பூவே அப்படிங்கிற தலைப்பில் அழகான திரை இசை பாடல்களின் தொகுப்பு காட்சலையின் நேரலையில் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, அழகான பாடல்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். பூக்கள் குறித்த பாடல்கள் அப்படின்னாலே பூக்கள்னாலே நம்முடைய மனதிற்கும் கண்ணிற்கும் இனிமையானதாகவே இருக்கும். அந்த வகையில் பூக்கள் குறித்த பாடல்கள் நம்முடைய செவிகளுக்கும் இனிமையாக உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. பூக்கள் என்றாலே அது இயற்கையின் புன்னகை அப்படின்னு சொல்லலாம். இசை இதயத்தின் இனிமையான மொழி அப்படின்னே சொல்லலாம். பூக்கள் கண்களுக்கு விருந்து அப்படின்னா இசை காதுகளுக்கு விருந்து அப்படின்னே சொல்லலாம். மலர்களின் வண்ணங்களாய் பாடல்களும் பல உணர்வுகளை சுமந்து வரும். மனம் பரப்பும் பூக்களைப் போல மகிழ்ச்சி பரப்பும் இசை நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மனம் மலரட்டும், இசை ஒலிகட்டும், இன்பம் பெருகட்டும். நேர்களே, இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: மச்சான பார்த்தீங்களா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. அந்த பாடல் கே ஜெயசுதாஸ் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் அது. ஜெயரவி எழுதிய பாடல் சந்திரபோஸ் இசையில் ஒலிக்க கேட்டோம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
0: நேரம் 2:41. 25 நேர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. பூவே இளைய பூவே அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்காக பூக்களின் பாடல்கள் தொகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. பூக்களின் மென்மையோடும் இசையின் இனிமையோடும் உங்கள் மனங்களை மகிழ்விக்க உலா வந்து கொண்டிருக்கிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து. ரொம்ப ஒரு அழகான பாடல். இந்த பாடல் மிக இனிமையாக இருக்கும். இந்த பாடலும் உங்களுக்காக வருகிறது. மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கவிஞரா முத்துலிங்கம் எழுதியது. இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது.

அருமையான பாடல் கேட்டோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பூவே இளைய பூவேங்கிற தலைப்பில் ரொம்ப அழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு, வலம் வந்து கொண்டிருக்கிறது. பூக்கள் என்பது பேசாத கவிதைகளாய், இசை என்பது காணாத ஓவியங்களாய், இரண்டும் இணைந்து நம்முடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பூக்கள் பாடல்களாக ரொம்ப அருமையான திரையிசை பாடல்கள் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். ஆர் வி உதயகுமார் எழுதியது, இளையராஜாவின் இசையில் இனிமையாக ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து வருகிறது அடுத்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

0: நேரம் 2:55. நேரலினி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பிரதமரின் நலத்திட்டங்களின் கீழ் இன்று நாம் பார்க்கவிருப்பது
2: ஞான பாரதம் இயக்கம்.
1: இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்தியாவின் கையெழுத்து பிரதி பாரம்பரியத்தை ஆய்வு செய்தல், ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட ஞான பாரதம் இயக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், அருங்காட்சியகங்கள், நூலகங்கள் மற்றும் தனியார் சேகரிப்புகளில் உள்ள 1 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகளை பாதுகாப்பதே இந்த முன்னெடுப்பின் நோக்கமாகும். ஞான பாரத இயக்கம் இந்திய அரசின் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த திட்டமானது அழிந்து வரும் பண்டைய நூல்களை பட்டியலிடவும், ஆவணப்படுத்தவும், அவற்றின் பொருளை புரிந்து கொள்ளவும், மீட்டெடுக்கவும், பாரம்பரிய அறிவை செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படவும் உதவுகிறது. கையெழுத்து பிரதி என்பது காகிதம், மரப்பட்டை, துணி, உலோகம் அல்லது பனை ஓலை போன்ற பொருட்களில் கையால் எழுதப்பட்ட ஒரு படைப்பாகும். மேலும் அது குறைந்தது 75 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும். தத்துவம், அறிவியல், மருத்துவம், இலக்கியம், கணிதம், ஜோதிடம் மற்றும் கலைகள் உள்ளிட்டவை தொடர்பாக அவை எழுதப்பட்டுள்ளன. நாடு சுதந்திரம் அடையும் முன் தேச தலைவர்கள் எழுதிய கடிதங்கள், கட்டுரைகள் போன்றவையும் உள்ளன. இந்த விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள் நம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கான சான்றுகளாகவும் அறிவின் கருவூலமாகவும் உள்ளன. அவற்றை பாதுகாப்பது சவால் நிறைந்ததாகவே உள்ளது. எனவே சக்தி வாய்ந்த ஸ்கேனர்களின் வாயிலாக அவற்றை ஸ்கேன் செய்து டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றி சர்வரில் பாதுகாப்பது மற்றும் உலகில் உள்ள அனைவரும் அணுகும் வகையில் பரவலாக்குவது போன்றவற்றுக்காக ஞான பாரதம் என்ற இயக்கம் மத்திய கலாச்சாரத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் உள்ள பழமையான சுவடிகள் அடையாளம் காணப்படுவதுடன் அவை சேகரிக்கப்பட்டு பாரம்பரிய அறிவு சொத்தாக மாற்றப்பட உள்ளன. இப்பணிக்காக அதிக திறன் வாய்ந்த 3-பரிமாண கேமராக்கள் உள்ளிட்ட சாதனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றும் முன் அவற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வல்லுநர் குழு சான்றளிக்கும். மேலும் ஆவணங்களை படித்தறியவும் எடுத்துரைக்கவும் துறை சார்ந்த வல்லுநர்கள், ஆய்வாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்களும் நியமிக்கப்பட உள்ளனர். முதற்கட்டமாக சென்னையில் உள்ள கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், கொல்கட்டாவின் ஏசியாட்டிக் சொசைட்டி, ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகம், பிரயாக்ராஜில் உள்ள ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் போன்றவற்றின் ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளன.

0: உள்ளன. அடையாளம் காணுதல் மற்றும் ஆவணப்படுத்துதல், பாதுகாப்பு மற்றும் மீட்டமைப்பு, எண்ணிமமாக்கல் மற்றும் களஞ்சிய உருவாக்கம், ஆராய்ச்சி, மொழிபெயர்ப்பு மற்றும் வெளியீடு, திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி, தொழில்நுட்ப மேம்பாடு, ஈடுபாடு மற்றும் ஊக்கப்படுத்துதல், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் கல்வி ஆகியவை ஞான பாரதம் இயக்கத்தின் நோக்கங்களாகும். மத்திய கலாச்சார அமைச்சகம் ஞான பாரதம் இயக்கத்தின் கீழ் ஞான சேது என்ற தேசிய செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க சவாலை தொடங்கியுள்ளது. தத்துவம் மற்றும் மருத்துவம் முதல் ஆளுகை மற்றும் கலைகள் வரையிலான பாடங்களில் 10 மில்லியனுக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் உள்ள நிலையில், இந்த பாரம்பரியத்தை உலகிற்கு மேலும் அணுகக்கூடியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதே இந்த சவால் நோக்கமாக கொண்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களின் பங்கேற்பை அதிகரிப்பதன் மூலம் ஞான சேது பாரம்பரிய பாதுகாப்பை ஒரு கூட்டு தேசிய முயற்சியாக நிலைநிறுத்துகிறது. அது கையெழுத்து பிரதிகளை எளிதில் சேதமடையக்கூடிய கலைப்பொருட்களிலிருந்து கற்றல் மற்றும் புத்தாக்கத்தின் உயிருள்ள ஆதாரங்களாக உருமாற்றி இந்தியாவின் பழமையான பாரம்பரிய அறிவு புது வலிமையுடன் எதிர்கால சந்ததியினரை சென்றடைவதை உறுதி செய்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில்
1: ஞான பாரதம் இயக்கம்
0: குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி. தொடர்வது கல்யாண பரிசு திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம்.
2: நேயர்கள், இப்பொழுது வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், கே ஏ தங்கவேலு, பி சரோஜா தேவி, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். வானொலி தொகுப்பு டி சுஜின் குமார். வானொலி வடிவம் ஜே ஜெயா, எஸ் அண்ணாமலை பாண்டியன். வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு.
3: இத பாத்தியம்மா, இதெல்லாம் என்னமா வசந்தி? இன்னைக்கு எங்க காலேஜ்ல விளையாட்டு போட்டி நடந்ததுமா, அதுல நான் வாங்கின பரிசு இதெல்லாம். அக்கா, அக்கா, அக்கா.
4: அட, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்ல வசந்தி.
3: எப்படி அக்கா உன்னாலே கவனிக்க முடியும்? 8 வருஷமா ராத்திரி பகலும் கூட இல்லாம உழைச்சு நீயும் ஒரு யந்திரமா மாறிட்டே அக்கா.
4: போடி பைத்தியம், அர்த்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு நிக்காத. ஆமா, இவ்வளவு கப்புகளையும் பார்த்தா உங்க காலேஜ் போட்டு எல்லாத்துலயும் நீயே ஜெயிச்சிட்ட போல இருக்க.
3: ஆமா அக்கா, இத பார், இது ஓட்ட பந்தயத்துக்காக கொடுத்தது, இது ஸ்கிப்பிங், இது சைக்கிள் ரேஸ்.
4: ரொம்ப சந்தோஷம் வசந்தி, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும்.
5: மிஸ்டர் பாஸ்கா, தி ஃபிசிக்கல் டைரக்டர் வான்ட்ஸ் யூ.
4: இந்தாமா,
3: நீயே பலமா படி. உனக்கு வந்த லெட்டர் பரவாயில்ல.
4: மை டியர் வசந்தி, உன்னை முதன் முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கரும்பு வில்லை வளைத்து மலர்கனை

0: கோபத்தை என் மேல் எய்து விட்டார். அது என் உள்ளத்தை துளைத்தது, லேசான வலி. ஆனால் அந்த வழியிலேத்தான் எத்தனை கொள்ள இன்பம். வசந்தி, அது ஒரு காதல் காவியம், பத்திரப்படுத்தவை. நம்மளும் தான் இருக்கும், என்னடி பிரயோஜனம்? வசந்திய பாருங்க, அவ கண்களில் தான் என்ன கவர்ச்சி. நமக்கு எதுக்கடி கவர்ச்சியும் கன்றாவியம்? படிக்க வந்தமா இல்ல ஆண்களை மயக்க வந்தமா?
1: குட் மார்னிங் சார். மிஸ்டர் பாஸ்கர், நீ இந்த காலேஜ்ல படிக்க வந்தியா, காதல் கடிதம் எழுத வந்தியா?
2: காதல் கடிதமா? நான் அப்படி ஒண்ணும் எழுதலையே சார்.
1: இந்த கையெழுத்து உன்னுடையதானே?
2: எஸ் சார்.
1: இந்த லெட்டர் நீ எழுதியதானே?
2: ஆமா சார். ஆனா
1: இனிமே எனக்கு விளக்கம் தேவையில்லை. கௌரவமான ஒரு பெண்ணுக்கு கீழ்த்தரமான முறையில கடிதம் எழுதியது மன்னிக்க முடியாத குற்றம்
2: சார். நான் இந்த லெட்டரை
1: உன்னால எங்க காலேஜுக்கே கட்ட பேர் ஆகிய உன்னை இந்த காலேஜ்ல இருந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்மிஸ் செய்ய.
2: சார் சார் பிளீஸ், நான் சொல்றத
1: எதையும் கேட்க தயாரா, வெளியே போறோம்.
2: சார்
1: பிளீஸ் கெட் அவுட்.
2: தயவு செய்து
0: மிஸ்டர், பிளீஸ் உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும்.
2: ஏங்கிட்டியா? நான் அதுக்கப்புறம் ஒரு தவறும் செய்யலையே.
0: தவறு நான் செய்திருக்கேன், அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்.
2: மன்னிப்பா?
0: ஆமா, நீங்க எழுதின அந்த கடிதத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க. அதனால எனக்கு ஆத்திரம் வந்து கொண்டு போய் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். உங்களை பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன்.
2: பின்ன எப்படி செய்திருப்பீங்க?
0: நீங்க எழுதின அந்த கடிதத்தை 1000 தடவை திரும்ப திரும்ப படிச்சு ஆனந்தப்பட்டிருப்பேன்.
2: வசந்தி.
0: பாஸ்கர், நான் உங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டேன், என்னை மன்னிப்பீங்களா?
2: சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வசந்தி. எந்த சுப தினத்துல என்ன பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணாரோ அதுக்கு மேல எனக்கு 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. நான் படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கியிருந்தா கூட அவ்வளவு நல்ல உத்தியோகம் எனக்கு
3: என்னங்க இந்த மாமா? இவர் தான் எங்க வீட்டுக்காரரு.
4: அப்படியா?
5: வணக்கம்.
3: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
4: இவரை நான் பாத்துருக்கேன்.
6: எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க?
4: என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழத்தோடு சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல.
6: கல்யாணத்துக்கே நான் வரலையே, எங்க ஆபீஸ் விஷயமா. நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.
4: முக்கியமான
6: வியாபாரம் எது?
4: எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி.
6: நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன்.
2: சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனி பத்தி சொல்றீங்க?
6: என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே?
2: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கா?
4: அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா.
2: அங்க ராஜமன்னார் சார்.
6: சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்.
2: அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க.
3: மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க.
4: ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து.
2: ஓ, சண்டாள பைய, சண்டாள பைய. கடைசியில என்னையும் இல்ல சந்தில நிறுத்தி விட்டா நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மூச்சு.
4: மாலினி, உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளா இருக்குது, அத கவனிமா, நான் வர்றேன்.
3: சரி மாமா, சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவடிக்க போறேன்.
4: எதுக்கு? எதுக்கு மாலினி?
3: எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க.
4: ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத.
3: வேலையில இல்லையா? யார் நீங்க, என்ன வேணும்? ஐயோ ஐயோ, பதில் சொல்லுங்களே. ஆமா, இதுதான் ஏழாம்.

0: ஏதோ இந்த வீட்ல மாடி காலியா இருக்குன்னு சொன்னாங்க.
1: ஆமா இருக்கு. உங்களுக்கா பாக்குறீங்களா இல்ல வேற யாருக்காவது? ஆமா நீங்க என்ன வாடகை தருவீங்க?
0: வாடகை இடம் பிடிச்சிருந்தா நீங்க கேக்குறதே கொடுத்துடுறேன்.
1: வாடகை 20 ரூபா தம்பி. அதே தவிர கரண்ட்டுக்கு 3 ரூபாய், கார்பரேஷன் தண்ணிக்கு 2 ரூபாய்.
0: வேற ஏதாவது விட்டு போச்சுங்களா?
1: இன்னும் இருக்கு. முதல்ல இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க.
0: இடம் எப்படி இருந்தா என்னங்க? நீங்க எல்லாம் ரொம்ப பிளைனா இருக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும். நான் பெட்டி படிக்கோட வந்துட்டேன். இந்தாங்க அட்வான்ஸ்.
1: வாங்க வாங்க, இதுதான் உங்க ரூம். பிடிச்சிருக்கா?
0: பிடிக்கலன்னா லவ் லெட்டர் எழுது வேணா?
1: வசந்தி நீ மாடியில இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு நான் மாடிக்கு போனேன். அங்க போய் ரூம் கதவை திறந்தேன், பாரு. பார்த்தா யாரோ தெரியலடி, புதுசா ஒருத்தர் இருந்தாரு. எனக்கு வெக்கமா போச்சு, ஓடியே வந்துட்டேன். யாரடி வசந்தி அது?
2: யாரோ எனக்கே தெரியாதுக்கா. அவர் முகத்தை கூட நான் சரியா பாக்கல. வாடகைக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு வந்தாரு. அம்மா அவரு சட்டன்னு குடி வச்சுட்டாங்க.
3: வெப்ப கட்டி அப்படி நடந்து போயிட்டே ஜுரம் வந்து என்ன செய்யறது?
2: எனக்கு ஒன்னும் ஜுரம் வராது. அப்படி வந்தாலும் என்னை கவனிக்க அம்மா அக்கா இருக்காங்க. உங்களை கவனிக்க
3: நீ தான் இருக்கிறியா?
2: தலையில ஈரம் இருந்தா உடம்புக்கு ஆகாது. தலையை தொடங்க.
3: இது தவல் கொண்டு வரலையே?
1: என்ன இது மறையில இப்படி நினைச்சிட்டு வர்றீங்க?
2: என்னக்க செய்யறது? திடீர்னு பாதி வழியில மழை வந்துட்டது.
1: அடட ஜுரம் கிரம் வந்துட்டா என்ன செய்யறது? பாவம் அவர் கூட நினைஞ்சிருக்காரு.
2: நினைஞ்ச என்னக்கா கரைஞ்ச போயிடுவாரு.
1: கொஞ்சம் காஃபி கொடுக்க. இதா மாடியில இருக்கிறவரு இன்னும் ஆபீஸ்க்கு போகலம்மா. போறதும் போகாததும் அவங்க அவங்க இஷ்டம்.
2: என்னம்மா
1: அது? இல்லம்மா மாடியில இருந்து ஏதோ முனகல் சத்தம் கேட்டது. காலையில இருந்து புளிக்க கூட கீழே வரலம்மா. அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. சரி வா போய் பார்க்கலாம். என்ன தம்பி உடம்பு?
3: பிடிக்க கூட முடியல.
1: அதிகம் கொதிக்குத, ஒரே ஜுரம். அம்மா டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க.
1: இரு தம்பி கஷாயம் போட்டு கொண்டாரு. வசந்தி நீ உள்ள போய் காஃபி குடி. இது யாருக்கு காஃபி? மாடியில இருக்கிறவருக்கு காலையில இருந்து ஜுரம். பாவம் அவனால எழுந்திருக்க கூட முடியல வசந்தி.
2: அப்படியா?
1: இந்தாங்க காஃபி.
0: ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா?
1: ஏக்கா டாக்டர் வந்து பார்த்தார? இல்ல அம்மா கஷாயம் போட்டு தந்தாங்க. அப்ப நான் உடனே போய் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரேன்.
0: வேண்டாங்க, எல்லாம் சரியாயிடும்.
1: பரவாயில்லைங்க.
4: இது ஒரு விதமான விஷ ஜுரம்மா, ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். ஆனா பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்ல. இந்த மருந்து வாங்கி தினம் ஒரு 3 வேளை கொடுங்க. குணமாவறதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். படுத்து விட்டு எந்த அளவாடு படாது.
5: எஸ் டாக்டர்.
4: நாளைக்கு நான் வரேன்.
2: மொத்தமா கணக்கு பார்த்து கடைசியில வாங்கிக்கிறோம். அம்மா மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன், மேல வச்சுட்டுமா?
1: தம்பி களைச்சு போய் தூங்குது, இப்ப அங்க போக வேண்டாம்.
2: ஏம்மா இந்த மருந்தெல்லாம் வேளை வேலைக்கு ரொம்ப கரெக்டா கொடுக்கணுமே. வேணும்னா நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டுமா? தேவையில்லை வசந்தி. நானும் கீதாவும் இருக்கும்போது நீ எதுக்குமா அனாவசியமா லீவ் போடணும்? கீதா கிட்ட எப்பப்ப மருந்து தரணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு புறப்படுமா? நேரம் ஆச்சு.
0: நீங்களா?
1: மருந்து
0: இதை இப்பவே சாப்பிடணுமா?
1: சரியா 10 மணிக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார்.
0: என்னங்க?
1: என் பேரு கீதா.
0: கீதா, என்னால உங்களுக்கு ரொம்ப தொல்லை இல்லையா?
1: இல்ல, அது எங்களுடைய கடமை.
0: என்னங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா?
1: அதெல்லாம் ஒண்ணும் சொல்லுங்க.
0: பரவாயில்ல, இந்த லெட்டரை நாளை கூட போஸ்ட் பண்ணலாம்.
1: இல்லைங்க, இன்னைக்கே எழுத சொல்லுங்க.
0: வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் ரீசன்ட் லெட்டர்.
1: இப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, ஜுரம் அதிகமான என்ன செய்யறது? டாக்டர் வேற நிறைய தூங்கணும்னு சொல்லியிருக்காரு.
0: தூக்கம் வரமாட்டேங்குது.
2: இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கா?
0: ஹலோ, குட் ஈவினிங் வசந்தி.
2: குட் ஈவினிங். இப்ப எப்படி இருக்கு உடம்புக்கு?
0: பரிபூர்ணமா குணமாயிடுச்சு.
2: அக்கா இவரு காஃபி
0: குடிச்சிட்டேன். அக்கா 4 மணிக்கே கொண்டு வந்து கொடுத்தா. நான் இவ்வளவு சீக்கிரம் குணமானதுக்கு காரணம் உங்க அக்கா கீதா தான். தேவை அறிஞ்சு நேரம் அறிஞ்சு அவ செய்த உதவிய என்னால மறக்கவே முடியாது. சிரிச்ச முகத்தோட சலிப்பில்லாம அவ செய்த பணிவிடைக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு புரியல. டாக்டருடைய மருந்தை விட கீதாவனுடைய அன்புதான் என் நோயை போக்கினது. நான் உன் அக்காவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் வசந்தி.
1: எனக்கு என்னம்மா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? நல்லா தான் இருக்குப்போ. உனக்கு என்ன வயசு கொஞ்சமாச்சு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பின்னாடி வசந்தி வேற இருக்கா? இந்த பாருமா பையன் கண்ணுக்கு பார்க்க லட்சணமா இருக்கானா. வயசு 30 தான் ஆச்சா. ரயில்வேல

0: 40 ரூபாய் சம்பளத்துல இருக்கான.
1: அக்கா அக்கா,
2: என்னக்கா இது? கல்யாணம் சொன்ன உடனே நீ வெக்கப்பட்டு ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிய.
3: ஒண்ணு இல்ல வசந்தி.
2: பாத்தியா, என்கிட்டே மறைக்கிறியே. உனக்கு கல்யாணம் செய்துக்கு பிடிக்கலையா?
3: அதுக்கு இல்ல வசந்தி, அம்மா ஏற்பாடு செய்திருக்கிற வரன் தான் எனக்கு பிடிக்கல.
2: எவ்வளவுதானா பிடிக்கலேன்னா, தைரியமா பிடிக்கலன்னு சொல்றதானே, அதுக்கே வருத்தப்படணும். ஐயோ ஐயோ, நீ ரொம்ப கோழையக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உனக்கு மாலை போட சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா?
3: உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் வசந்தி? நான் வந்து
2: சொல்லுக்கா.
3: மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறேன்.
2: ஓ, நீ பெரிய ஆளுக்க. வீட்டோட அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு

0: இருக்கேன்னு சொல்றதானே, அதுக்கே வருத்தப்படணும். ஐயோ ஐயோ, நீ ரொம்ப கோழையக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உனக்கு மாலை போட சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா?
1: உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போற வசந்தி? நான் வந்து
0: சொல்லுக்கா.
1: மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறேன்.
0: ஓ, நீ பெரிய ஆளுக்க. வீட்டோட அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காதலிக்க கூட தெரியுதே. ஆமா, யாருக்க நீ காதலிக்கிற? அந்த அதிர்ஷ்டசாலி
1: பேர் சொல்ல மாட்டேன். வேணும்னா போட்டோ காட்டுறேன்.
0: வெரி குட். போட்டோ வரைக்கும் வந்தாச்சா? அப்ப இது டெஃபினட்டா கனிஞ்ச காதல் தான்.
1: முதல் முதல்ல நான் அவரை சந்திக்கிறப்பவே என் மனசு அவருக்கு பறிகொடுத்துட்டு. அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவரோடு பழகின அவருடைய அன்பும் ஆதரவும் என்னை அவருக்கு அடிமையாகிடுச்சு. அவர் என் இதய கோவிலிலே தெய்வமாகி விட்டார் வசந்தி.
2: அக்கா, அவரு உன்னை காதலிக்கிறாரா?
1: காதலிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் என்ன விரும்பலேனா எனக்கு வாழ்வே கிடையாது வசந்தி. என்னுடைய இந்த ஒரே ஆசையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்பிக்கையோட இருக்கு. இந்த நம்பிக்கை நாசமான என்னுடைய இதயம் வெடிச்சிடும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும்.
2: அக்கா, இவரே உனக்கு கணவராக வாய்ப்பார். எப்பாற்பட்டாவது என் உயிரை கொடுத்தாவது கடவுள் சாட்சியா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்.
1: வசந்தி
2: கவலைப்படாதேக்கா, கவலைப்படாதே.
3: வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன எங்க ஆபீஸ்ல கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல நான் அங்க போயாகணும். அதுக்குள்ள நம்ம
2: இருங்க. ராத்திரி 10 மணிக்கு மாடியில எனக்காக காத்துக்கிட்டு இருங்க.
3: வசந்தி, உன் வருகையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வசந்தி, என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் பேச வேண்டும் என்ற? நம் திருமணத்தை பற்றியா?
2: இல்லை, அக்காவின் திருமணத்தை பற்றி.
3: ஓ,
2: உங்களிடம் கலந்து ஆலோசிக்கவே வந்திருக்கிறேன்.
3: என்னிடமா? வரன் பார்த்து விட்டீர்களா?
2: பார்த்து விட்டோம்.
3: திருமணம் நிச்சயமாகி விட்டதா?
2: மணமகன் சம்மதித்தால் அவள் திருமணம் நடந்துவிடும்.
3: இன்னும் அவன் சம்மதத்தை கேட்கவில்லையா?
2: இதுவரையில் இல்லை, இனிமேல் தான் கேட்க வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் பாஸ்கர், என் அக்காவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
3: நானா? சுருக்கமாக சொன்னால், உன் அக்கா அழகுள்ளவள், அறிவுள்ளவள், அடக்கமான பெண். அவளை மணந்து கொள்ள எவனும் மறுக்க மாட்டான்.
2: உண்மையாகவா பாஸ்கர்?
3: ஆமாம் வசந்தி, அவளை மனைவியாக அடைபவன் பாக்யசாலி.
2: அந்த பாக்யசாலி நீங்கள் தான் பாஸ்கர்.
3: நானா?
2: ஆமா, நீங்கள் தான் அவளை மணந்து கொள்ள வேண்டும். இனி என்னை மறந்து விட வேண்டும்.
3: என்ன வசந்தி விளையாடுகிறாய்?
2: இல்லை பாஸ்கர், விதி என்னோடு விளையாடி விட்டது. கீதாவும் உங்களை காதலிக்கிறார்.
3: என்ன?
2: நீங்கள் அவளை மனம் புரியாவிட்டால் அவளுக்கு வாழ்வே இல்லை என்று என்னிடம் சொன்னான். அதை கேட்ட போது என் உள்ளம் சுக்கல் சுக்கலாக உடைந்தது. என் இன்ப கோட்டைகள் தகர்ந்தன. என் நாசு கனவுகள் அடியோடு நாசமாயின.
3: நீ அவளுக்கு என்ன பதில் சொன்னாய்?
2: இதயத்தை கையில் பிடித்துக் கொண்டு சிந்தித்தேன். மனசாட்சியிடம் மண்டியிட்டு நீதி கேட்டு. பாஸ்கர், 8 வருடங்கள் எனக்காக ஓய்வின்றி உழைத்தவள், என்னை தன் கண்ணின் மணி போல் காப்பாற்றி வளர்த்தவள், என்னை சீராட்டியவள், பாராட்டியவள், தனக்கு என்ன வாழாமல் எனக்காக வாழ்ந்தவள், தன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக தான் விரும்புவதை கேட்கிறார். பாஸ்கர், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் என்ன பதில் சொல்லுவீர்கள்?
3: வசந்தி, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று அவளுக்கு தெரியாதா?
2: தெரியாது பாஸ்கர். தெரிந்திருந்தால் அவள் தன்னுடைய காதலை வெளியிடாமல் அதை தன் உள்ளத்தின் அடித்தளத்தில் புதைத்து விட்டு உங்களை எனக்காக விட்டு கொடுத்திருப்பாள். என் உயிரினும் மேலாக நேசித்த உங்களை, என் உள்ள கோவிலில் வைத்து பூஜித்த உங்களை அவளுக்கு அர்ப்பணம் செய்ய தீர்மானித்து விட்டேன் பாஸ்கர்.
3: முடியாது வசந்தி, முடியாது. உன் தீர்மானத்தை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. உன்னை இழந்து ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது. வசந்தி, நம்மால் வளர்க்கப்பட்ட தூய காதல்

0: நீ பறித்து விடாதே, உன்னால் உருவாக்கப்பட்ட அன்பு கோவிலை நீ இடித்து விடாதே, என்னை ஏமாற்றி விடாதே வசந்தி, ஏமாற்றி விடாதே.
1: பாஸ்கர், என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். உங்கள் அன்பிலே தூய்மை இருந்தால், உங்கள் இதயத்திலே இறக்கம் இருந்தால், உங்கள் உள்ளத்திலே கருணை இருந்தால், அழிந்து போகும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுங்கள் பாஸ்கர்.
0: வசந்தி, உன் கண்ணீருக்கு காணிக்கையாக என் வாழ்வையே அர்ப்பணிக்கிறேன். நீ என்னை வென்று விட்டாயம்மா, வென்று விட்டாய்.
1: பாஸ்கர், என்னை பெற்ற தாயை விட, என்னை படைத்த தெய்வத்தை விட, மேலான தெய்வம், கண் கண்ட தெய்வம் நீங்கள் தான் பாஸ்கர்.
2: ஏமா, அக்கா கல்யாணத்துக்கு நாள் பாக்குறியா?
3: ஆமாம்மா.
2: அம்மா, ஒரு சின்ன விஷயம்.
3: என்னம்மா?
2: நம்ம வீட்டு மாடியில குடியிருக்காரு பாஸ்கர், அவரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிறே? அங்கமான புள்ளிய, அக்காவுக்கு மாப்பிள்ளைய பார்த்தா என்னம்மா?
3: அது சரி, அந்த புள்ள சம்மதிக்கணுமே.
2: அக்கா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, ஆகையினாலே அவர் கண்டிப்பா சம்மதிப்பார். எதுக்கு நாமே கேட்டு பார்ப்போமே.
3: சரிம்மா.
2: அம்மா, அவரே வர்றாரு, கூப்பிட்டு கேளு.
3: தம்பி, இங்க வாயே.
0: என்னம்மா?
3: உக்கார் தம்பி. வேற ஒண்ணும் இல்ல, டெல்லியில உங்க மாமா இருக்காரு, நீயே அவர் விலாசம் கொஞ்சம் வேணும் தம்பி.
2: முதல்ல இவர் சம்மதத்தை தெரிஞ்சுட்டு தானே மாமாவுக்கு எழுதணும்.
0: சம்மதம்மா.
2: அதாவது நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைய முதல் மாப்பிள்ளைய வரணும்னு அம்மா விரும்புறாங்க. ஆகையினாலே அக்கா கீதாவே கல்யாண பண்ணிக்க சம்மதமானு கேக்குறாங்க.
3: கூச்சம் இல்லாம மனசுல இருக்கத சொல்லு தம்பி. ஏன் தம்பி மௌனமா இருக்க?
2: மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அம்மா.
3: தம்பி வெளிப்படையா சொன்னத்தனமா நல்லா இருக்கும்.
0: நீங்க பார்த்து எது செய்தாலும் சரி.
2: அம்மா, சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணமா. அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, உன்னை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அம்மா, இதுல ஒரு கையொப்பம் போடுமா?
3: எதுக்குமா?
2: அக்காவோட கல்யாணத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டை பேங்க்ல அடமானம் வைக்கணும்.

0: என்ன
1: மறந்துட மாட்டேன்.
2: என்ன வசந்த் எப்படி சொல்ற? நான் அடிக்கடி லெட்டர் எழுதுவேன், நீயும் தவறாம எழுதும். என்ன
1: போயிட்டு வாங்க.
0: வேண்டாம் கீதா.
2: ஏன் இதை நான் செய்யக்கூடாதா?
0: இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ போய் காஃபி கொண்ட
2: பால்.
0: வேண்டாம் கீதா.
2: உடம்பு சரியில்லையா?
0: உடம்புக்கு என்ன கேடு, எல்லாம் சரியா தான் இருக்கு.
2: உண்மையை சொல்லுங்க, என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா?
0: கீதா, இனம் புரியாத வேதனையினால நான் அவதிப்பட்டு இருக்கேன். தயவு செய்து நீ அதை அதிகப்படுத்தாத.
2: என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம கேட்டேன்.
0: இங்க காத்தே சரியாவல்ல, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்.
1: அன்புமிக்க வசந்தி, நான் காதலித்து மணந்த கணவரோடு நடத்தும் இன்ப வாழ்க்கையை பற்றி உனக்கு எவ்வளவோ எழுத வேண்டும் என்று ஆசையோடு தான் தனி கொடுத்தனம் ஆரம்பித்தேன். ஆனால் என் ஆசைகள் கனவாகிவிட்டன. நான் அனுபவிக்கும் வேதனையை உன்னிடம் சொன்னால்தான் என் இதய பாரம் குறையும் என்ற நம்பிக்கையில் உனக்கு இக்கடிதம் எழுதுகிறேன். வசந்தி, என் கணவர் நல்லவர்தான், எனக்கு எல்லா சுகத்தையும் அளித்திருக்கிறார். தன் அன்பு ஒன்றை தவிர, மனைவி என்ற பட்டத்தை அவர் எனக்கு அளித்தாரே தவிர, அந்த பட்டத்துக்குரிய ஸ்தானத்தை அவர் எனக்கு அளிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்தவர் போல் வேதனையோடு காட்சியளிக்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் என் பெண்மை அவரிடம் தோற்றுவிட்டது. நான் ஏதோ எந்திரம் போல் வாழ்கிறேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். வசந்தி, அம்மாவும் நீயும் சுகமா தெரியப்படுத்தவும். உன் அன்பு சகோதரி கீதா.

0: மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு.
1: கூப்பிட்டீங்களாமே.
2: உட்கார் வசந்தி. வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
1: சொல்லுங்க.
2: ஆபீஸ் விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம்.
1: என்ன?
2: நான் எது சொன்னாலும் நீ கோச்சிக்க மாட்டியே.
1: எனக்கு எப்பவுமே கோவம் வராது.
2: வசந்தி, நீ என்ன தப்பா நினைச்சாலும் சரி, இனிமே என்னுடைய எண்ணத்தை உனக்கு தெரிவிக்காம இருக்க என்னால முடியாது. வசந்தி, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன்னுடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன்.
1: மன்னிக்கணும், தயவு செய்து என்னை குழப்பாதீங்க.
3: என் மதிப்பிற்குரிய பாஸ்கர் அவர்களுக்கு வணக்கம்.
1: அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவரான உங்களுக்கு இக்கடிதம் எழுத நேர்ந்ததை குறித்து வருந்துகிறேன். பிரகாசமாக எரியும் அகல் விளக்கு மங்கும் போது அதற்கு தூண்டுகோல் அவசியம் அல்லவா? நீங்கள் அகல் விளக்கு. எப்படியும் ஒளி உங்களிடமிருந்துதான் பிறக்கிறது. ஆனாலும் அதற்கு நான் தூண்டுகோலாக இருப்பதில் தவறென்றும் இல்லையே. பாஸ்கர், உலகத்திலே 100க்கு 90 பேர் காதலில் தோல்வி அடைகிறார்கள். அந்த 90 பேரும் இழந்த காதலை நினை தங்கள் வாழ்க்கையையும் தங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் பாழாக்கி கொண்டிருந்தால் உலகத்தில் என்ன மிஞ்சும்? கல்லறைகள் தானே மிஞ்சும். என் சகோதரின் சந்தோஷத்திற்காக நான் உங்களையே தியாகம் செய்தேன். நீங்களும் உங்களுடைய பவித்திரமான காதலை தியாகம் செய்தீர்கள். ஆனால் என் சகோதரி தன் கணவனுடைய அபலியாக நிற்பதை நினைக்கும் போது, பாஸ்கர், நாம் இருவரும் அவளுக்காக செய்தது தியாகமா அல்லது துரோகமா? ஒரு நிமிடம் எனக்காக யோசித்து பாருங்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் பலர் மிருகமாக வாழ்கிறார்கள். பலர் சிலருடைய நெஞ்சங்களில் தெய்வமாக வாழ்கிறார்கள். பாஸ்கர், நீங்கள் என்றென்றும் நான் பூஜிக்கும் தெய்வமாக என் நெஞ்சத்திலேயே வாழ வேண்டும். இதுவே என் பிரார்த்தனை. தங்களுடைய அன்பு சகோதரி வசந்தி.
2: வசந்தி, இவ்வளவு நாளா நான் உன் மனசை ரொம்ப புண்படுத்திட்டேன் இல்ல?
1: அப்படியெல்லாம் சொல்லாதீங்க
2: கீதா. இத்தனை நாளும் நான் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்தேன். ஆனா அறிவுங்கிற தெய்வீக ஒளி இன்னைக்கு என் கண்களை திறந்தது. இனிமே நம்ம இல்லற வாழ்க்கை செழிப்படி, நம்ம வீட்டுல இன்பம் தவழும், நாம் ஆதர்ச தம்பதிகளாக வாழ்வோம் கீதா. கீதா, போ, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நாம எங்கேயாவது வெளியே போ. கீதா,
1: ஒரு நிமிஷத்துல வந்தேன்.
2: வசந்தி, பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய புனித சரித்திரம் அம்மா உன்னுடையது. நீ என் இதயத்தில் மட்டுமல்ல, எல்லோர் இதயத்திலும் வாழ வேண்டும்.
4: வசந்தி,
1: குட் ஈவினிங்.
4: குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க?
1: பழுது போகல, அதனால.
4: நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல.
4: வசந்தி, ஆபீஸ்ல நான் உன்னை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது. வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினால உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்.
1: ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும்.
4: என்ன சொல்ற வசந்தி?
1: நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன்.
4: மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதர்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டா அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படல. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்து கிட்டு சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அடற? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன்.
1: தீர்த்து வைப்பதா? என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை.
4: வசந்தி,
1: நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சு அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சா, ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தமி தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவர் அவளும் காதலிச்ச அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னான். எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வழிக்க தீர்மானிச்சேன். கடமைக்காக என்

0: காதலி துறக்க முடிவு செய்தி.
1: ஆகையினாலே மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்போ அந்த ஒரே பெருமையிலே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
2: வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா?
1: எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது?
2: ஏன் இல்லை, நீ விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாமல் போகாத வசந்தி.
1: மறுபடியும் சொல்றேன், என் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன்.
2: வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா?
1: என்னால நீங்க துன்பம் அடையறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன்.
2: வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு.
3: வசந்தி தயங்காதே, அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ.
4: நீங்க
1: டைபிஸ்ட்,
4: உங்க பேர் தானே வசந்தி?
1: ஆமா.
4: இந்தாங்க இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு.
5: வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்துவிடு. நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்கிறேன். இனி உன்னை சந்தித்து உன் மனநிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன் என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள்.
1: உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழும் ஜென்மம் எடுத்தேனா? பொத்திருங்க, நான் காப்பி போடுறேன். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க?
6: நீ சும்மா இருக்கீதா? பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா? கெட்டியா இருக்கு
7: பாத்தீங்களா?
6: வசந்தி,
7: வசந்தி, பொம்பளைங்க வேலையே ஆம்பளைங்க செஞ்சு அப்படித்தான். வா வசந்தி.
1: எப்ப வந்த? லெட்டர் கூட போடாம இப்படி தனியா வந்திருக்கீங்க. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா?
7: சௌக்கியந்தா அக்கா, திடீர்னு புறப்பட்ட, அதனால லெட்டர் போட முடியல.
6: வசந்தி, வசந்தி, உங்க அக்காவுக்கு
7: தெரியும் தெரியும், அக்கா லெட்டர் போட்டிருந்தா. ஓ, இப்ப நான் எதுக்காக வந்திருக்க தெரியுமா? அக்காவை கூட்டிகிட்டு
6: போறதுக்கு.
7: முதல் பிரசவம் ஆச்சே, வளைக்காப்பு சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டாமா? அத்தா, இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிகிட்டு போறேன்.
1: இன்னைக்கு?
7: ஆமா அக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அக்கா கூட்டிட்டு போட்டுமா?
6: நான் வேண்டாம் சொல்ல போறேன், தாராளமா கூட்டிட்டு போயேன்.
7: வளைகாப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன், கண்டிப்பா வரணும்.
6: நானா?
1: சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும்.
7: அக்கா இப்படி உட்கார, நான் ஒன்னு கேப்பேன், சரியா பதில் சொல்லணும்.
1: என்ன வசந்தி?
7: பிள்ளைத்தாச்சிங்க ஆசைப்படுறத பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே. நீ ஏதாவது ஆசைப்படுக்க, நான் செய்து வைக்கிறேன்.
1: வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபர புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதை நிறைவேற்றி வச்சிங்க. அவரோடு ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிடுச்சு. இதை தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்?
7: அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும், அதை நான் செஞ்சு வச்சுத்தான் தீரணும். சொல்லுக்கா.
1: வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா?
7: போ, கண்டிப்பா செய்யறேன்.
1: நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறியே, உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. வசந்தி, உன்னை இப்பவே சிங்காரிச்சு பாக்கணும் போல இருக்கு. வா வசந்தி.
0: அம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி தீர்க்காயுஷா தீர்க்க சுபங்கலியா நீடோடி வாழணும்மா.
1: வசந்திக்கு ஒரு குறவும் வராதம்மா, அவ நல்ல மனசுக்கேத்த மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்கும்.
0: எழுந்துரம்மா.
6: யார் இந்த கல்யாண பொண்ணு?
1: என்ன வெக்கம், வாயே வா. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி
6: தான்.
1: உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு.
7: அத்தா, அக்காவினால மாடி ஏறி வர முடியல, அதனால நானே கொண்டு வந்தேன்.
6: நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக்கும் என் எதிரில் நின்ற போது ஐயோ, உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி,
7: அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்களத்தான், மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள்.
6: வசந்தி,
7: புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு

0: நீங்கள் சாந்தி அளிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவையத்தான்.
1: வசந்தி, இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா?
0: நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரையில் நிராகரித்ததில்லையே.
1: நீ வாழ வேண்டும் அம்மா, சீரும் சிறப்புமாக நீரோடி வாழ வேண்டும் அம்மா.
0: திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழும் உள்ளம்தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது.
1: வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்?
0: இருளும் ஒளியும் எனக்கு வந்துதான் அத்தான். ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன்.
1: எப்போது வசந்தி, எப்போது?
0: சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தா.
2: அப்ப நான் போயிட்டு வரட்டுமா?
3: அத்தா, அக்கா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்கிறேன், உடனே புறப்பட்டாங்க.
4: குறும்பு தர பயிலு.
5: அப்பா, இப்பவே இவ்வளவு ஆசி இருந்தா உனக்கும்
3: கல்யாணம். இங்க பாருடா, சித்திய பாரு.
5: அம்மா, குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல. அக்கா இவா,
6: இனிமே அவளுக்கு தாய். வசந்திய, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாம்மா. அதை மாத்திரம் நிறைவேற்றிடம்மா. வசந்தி, இனிமே
5: என்னங்க, நம்ம வசந்தி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும்.
2: என்னங்க இதை அப்படி சொல்லு? அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடத்தும்.
3: அத்தான், மாப்பிள்ளை பார்த்தாச்சா?
5: இனிமே தானே வசந்தி பார்க்கணும்.
3: போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம்.
5: என்ன வசந்தி, என் மேல திடீர்னு போவா?
3: பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா?
5: அப்படி என்ன சொல்லாத வசந்தி. என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியும்.
3: ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேன்.
5: அப்பாப்பா, இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க.
3: அத்தா, அப்போ எனக்கு ஒரு தொட்டில்
2: வாங்கிக்காங்க.
5: வசந்தி, அத்தானுக்கு நீ சாப்பாடு போடு, நான் போய் குழந்தைய
2: பாக்கேன். நீ போனா இன்னும் அதிகமா அழுவான். வசந்தி போனாதான் அடங்குவான்.
5: அவன் எங்கிட்ட அடங்குறானா இல்லையான்னு
2: பாப்பமே. பாரு பாரு வசந்தி, கொஞ்சம் சாதம் போட்டு.
3: நீங்க சாப்பிடுங்க, நான் போட்ட போதும்.
2: சரிதான், எப்படி சாப்பிடுறது? போதும் பாய்க்கா.
3: பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க.
5: வசந்தி, இந்தாடி அம்மா, அவர் சொன்ன மாதிரி உனக்கு தான் அடங்குவான்.
2: பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல.
3: வாட ராஜா.
7: திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதும்மா. பரிபூர்ண ஓய்வு தேவை.
0: டாக்டர், அக்காவுக்கு எப்ப குணமாகும்?
7: அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
8: மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ்.
7: என்ன டாக்டர்?
8: மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு, ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க.
0: ஆபீஸ்க்கு நேரமாச்சே, இலை போட்டுங்களா?
3: இலை போட்டாச்சேக்கா. அத்தானுக்கு நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்துக்க.
7: ஆமா கீதா, நீ மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு, என்ன பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. எல்லாம் அவன் தங்க பாத்துக்குவா.
0: சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா, கண்ணு இல்ல. சாப்பிடியா? சாப்பிட்டீனா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடியா? சாப்பிட மாட்டா?
3: அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வெடுத்துக்க சொல்லிருக்காரு, போய் படுத்துக்க.
7: வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம்,

0: கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா போதும்.
1: இருங்க அத்தா, குழந்தைக்கு சாதம் விட்டுட்டு வர.
2: பாலை நான் காய்ச்சி கொண்டு வரேங்க.
0: வேண்டாம் கீதா, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ போய் படுத்துக்க, வசந்தியை கொண்டு வரட்டும். வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி,
2: என்ன வேணுங்க, என்கிட்ட சொல்லுங்க.
0: நீயா கீதா, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. மணி பத்தாச்சு, நீ போய் படுத்துக்க.
1: என்ன அத்தா?
0: வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணணும். ஐயோ ஐயோ, என்ன வசந்தி இப்படிதானா டைப் பண்றது?
1: சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சிட்டேன்.
0: அதாம்போ, பேப்பர் பஞ்சத்துல நீ வேற.
2: என்ன வசந்தி இது, ராத்திரி வேலையில சிரிப்பும் கூத்தும்?
1: ஒண்ணு இல்லக்கா, ஆபீஸ் லெட்டர் டைப் அடிக்க சொன்னார் அத்தா, நான் டைப் அடிச்சேன், எல்லாம் தலைகழா போச்சு.
2: வர வர இந்த வீட்டுல எல்லாமே தலைகழா தான் போச்சு.
3: அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே பெருத்த அவமானம். நாம் பெண்ணா பிறந்த தோஷம் ஒண்ணு தவிர நான் வேற எந்த தவறும் செய்யலேக்கா.
0: வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி, வசந்தி, கீதா, கீதா, வசந்தி காணல. கீதா
2: எங்க போயிருப்பா? மாடியில் இருக்காளா என்னவோ.
4: அன்புள்ள அக்கா, எதையும் விளக்கமாக எழுத நான் விரும்பவில்லை. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். ஆனால் உன் இன்ப வாழ்வு என்னால் பாழ்படுத்தப்படுவதாக நீ நினைக்கும் போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை தேட வேண்டாம். ஆனால் நான் களங்கமற்றவள் என்பது உனக்கு என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் போதும், அதுவே நான் செய்த பாக்கியம்.
5: அற்பத்தனமான சந்தேகத்தினால் இந்த வீட்டில் லட்சுமி வெளியேறிவிட்டான். இந்த வீட்டின் ஒளி மறைந்து விட்டது. கூசாமல் பழி சுமத்தி உன் கூட பிறந்தவளை விரட்டி விட்டாயே, இதயம் உள்ளவளா நீ, இரக்கம் உள்ளவளா நீ?
2: இருந்துங்க, குற்றம் உள்ள நெஞ்சு அவளுக்கு, அதனால அவ வீட்டை விட்டு வெளியே போனா.
5: கீதா, அவளா குற்றம் உள்ளவள்? உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது கீதா. அவள் என்னை நேசித்தவள், என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள், அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள். உன் கருத்தறிந்தவின் கடமைக்கு படிந்தாள், தன் காதலை துறந்தாள், உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். கீதா, என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். யாருமே செய்ய முடியாத, எவருமே

0: செய்ய விரும்பாத மகத்தான தியாகத்தை தன் சகோதரிக்காக அந்த மாதரசி செய்தாள் என்று நான் உன்னை மனம் புரிந்தேனோ, அந்திலிருந்து அவள் என் சகோதரியாக இல்லை, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள் கீதா, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள். அந்த ஒழுக்கத்தின் சிகரத்தை ஒழுக்கம் கட்டவள் என்றாயே, இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது கீதா, கிடையவே கிடையாது. வசந்தி, எல்லாவற்றையும் விட அக்காவின் அன்புதான் பெரிது என்று சொன்னாயே, அன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னேனே, இன்று நீ ஏமாந்து விட்டாயே வசந்தி, ஏமாந்து விட்டாயே.
1: அத்தா, அத்தா, என்னை மன்னித்து விடுங்கள், உண்மை தெரியாமல் நான் மிருகமாகி விட்டேன், என் இதயத்தில் தெய்வமாக வாழ வேண்டியவளை எங்கோ துரத்தி விட்டேன், அத்தா என் செல்வத்தை இழந்து விட்டேன். அத்தா, உடனே செல்லுங்கள், அந்த உத்தமியை தேடி அழைத்து வாருங்கள், அவள் கால்களிலே விழுந்து நான் கெஞ்ச வேண்டும் அத்தா, அப்பொழுதுதான் என் நெஞ்சு ஆறும்.
0: கீதா, கீதா, இனி அவளை நான் எங்கு போய் தேடுவேன், அப்படியே நான் அவளை கண்டுபிடித்தாலும் அவளை நான் என்ன சொல்லி அழைப்பேன்?
1: அத்தா, என் தங்கை கருணை உள்ளும் படைத்தவள், உன்னை நினைத்து உன் சகோதரி உருகி கொண்டிருக்கிறாள் என்று அவளிடம் சொன்னால் போதும், தன் அன்பு கரங்களால் என்னை அடைக்க ஓடி வருவாள்.
0: இதோ போகிறேன் கீதா, இப்போதே போகிறேன்.
2: நல்ல காலம், இன்னும் கொஞ்சம் தவறு இருந்தா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீ செய்த அதிர்ஷ்டமா இந்த சின்ன காயத்தோட தப்பிச்சேன்.
3: இல்ல, நான் நிஜமாவே அதிர்ஷ்டம் செய்திருந்தேன், விபத்திலிருந்து உயிரோடு தப்பி இருக்கவே கூடாது, தப்பி இருக்கவே கூடாது.
2: ஏமா இப்படி மனசு நொந்து போய் பேசுறேன், உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா சொல்லு, உடனே வரவழைக்கிறேன்.
3: வேண்டியவங்கள நான் ஒரு அனாதை.
2: அனாதையா?
3: ஆமா, தயவு செய்து மேல்கொண்டு என்னை எதுவுமே கேட்காதீங்க.
2: இல்லம்மா, நான் ஒண்ணுமே கேட்கல, நீ ஓய்வெடுத்துக்க.
0: கீதா, வசந்தியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு, முதல்ல நீ மருந்து சாப்பிடு.
1: அத்தா, உடனே ஒரு விளம்பரம் கொடுங்க.
0: விளம்பரமா?
1: ஆமா, இப்பவே கொடுங்க.
2: வசந்தி, நீ வந்த பிறகு இந்த வீடே சோபிதமா இருக்குதம்மா. ஏம்மா, காயமெல்லாம் ஆறி எடுத்த?
4: இதயத்துல பட்ட எத்தனையோ காயங்கள் தானா ஆறிருக்கு, இது எப்படி ஆறாம போகும்? இத்தனை நாள் என்ன ஆதரிச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இனிமேலையும் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல.
2: எங்கம்மா போக போற? இத பாருமா, இவ்வளவு ஆஸ்தி இருந்தும் இத்தனை பெரிய வீடு இருந்தும் என் மனசுல நிம்மதியே இல்லை. காரணம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் பிரிவார நான் தினமும் துடிக்கிறேம்மா. அவருடைய ஸ்தானத்தை பூர்த்தி செய்து எனக்கு நிம்மதியை நீதாமா தர முடியும். எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இது ஒண்ணுதாம்மா, இது உன் வீடு, போமா போ.
0: கீதா, நீ சொன்னது போல விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தேன், வசந்தி கிடைக்கலன்னா அதுக்காக மருந்து கூட சாப்பிடாம என்ன மோசம் செய்துட்டு போறேங்கிறீ, இது நியாயமா கீதா?
1: நீங்க எப்படியும் வசந்தியை கண்டுபிடிக்க அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லணும். அது மட்டுமல்ல, என் செல்வ மகனுக்கு வசந்திய தாயாக்கணும், செய்வீங்களா அத்தா?
0: கீதா,
1: தயங்காதீங்க அத்தா, சத்தியம் செய்து கொடுங்க, அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும், என் வேண்டுகோள நிறைவேற்றிடுங்க அத்தா.
0: கீதா, சத்தியமா, வசந்திய நான் இவனுக்கு தாயாக்குறேன்.
1: அத்தா, வசந்தி.
0: கீதா
5: சார், தந்தி.
4: தந்தியா? மாமா, மாமா, உங்களுக்கு தந்தி வந்திருக்கு.
2: தந்தியா, நீயே படிமா.
4: Arriving tomorrow, morning plane, sun.
6: Mahana! Yeh Mahana! Nalika varra! Yeh Maha mandita! Yeh Maha mandita! Vasanthi, nee vandha vele, yeh Maha mandita, ma! Yeh Maha mandita!
4: Mama!
6: Inime enakku endha korai illa! Inime enakku endha korai illa!
5: Annappa, ella sokkiyama irukkeenga?
7: Irukkiren. Vaanga Sinnayathamma, vanakkam.
5: Vanakkam.
7: Hey Muniya, nijama, kaarla irukka saamanangal ellam kondu poi ullavai.
2: என்ன தம்பி அப்படி பாக்குறேன், உனக்கு புதுசா இருக்கு இல்ல, அது பேர் வசந்தி. வசந்தி, இவன் தாமா என் மகன் ரகு.

0: வாங்க.
1: நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிட்டது. இந்த பொண்ணு நம்ம வீட்டில் அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து வீடே மங்களகரமா இருக்கு. இது வந்த வேலை தான் நீயும் வந்து சேர்ந்துட்ட ஒரு மகாலட்சுமி மாதிரி.
0: வாங்க மாமா.
1: இவரை நான் எப்படி சந்திச்சேன்னு உனக்கு தெரியாது. ஒரு நாள் கார்ல போயிட்டே இருந்து
2: ராஜா ராஜா ராஜா
0: அவளுடைய சந்தோஷத்துக்காக என் காதலை தியாகம் செய்தேனோ அவளுடைய சந்தோஷத்தையே நான் பறித்து விட்டதாக அவள் நினைத்தாள். வீட்டை விட்டு வெளியேறினேன்.
2: வசந்தி, மறுபடியும் உன்னை என் வீட்டிலேயே சந்திப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
0: நான் கூட எதிர்பார்க்கல.
2: வசந்தி, என்னை பார்த்த உடனே என்னால் உனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோன்னு பயப்படுறேன், இல்லையா?
0: இல்லை, எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. என்னைக்கு நீங்கள் உங்கள் உத்தியோகத்தை எனக்காக ராஜினாமா செய்துட்டு போனீங்களோ அன்னைக்கே உங்களை ஒரு உத்தமன்னு தீர்மானிச்சுட்டேன்.
2: ரொம்ப நன்றி வசந்தி, உனக்கு என் மேலே இருக்கிற இந்த நல்ல அபிப்பிராயத்தை கடைசி வரைக்கும் என்னால் காப்பாற்ற முடியும். இந்த வீட்டில் நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். உன் விருப்பத்துக்கு விரோதமா இங்க எதுவுமே நடக்காது. இதை சொல்லத்தான் வந்தேன்.
0: கூப்பிட்டீங்களா மாமா?
1: ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்.
0: என்ன?
1: ஒண்ணுமில்ல. இத பாருமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
0: என்ன மாமா அது?
1: வருவானோ மாட்டானோ இருந்த என் மகன் நல்ல காலமா மனசு மாறி திரும்பி வந்துட்டான். அதே போல இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வந்துட்டான், எனக்கு பரிபூர்ண திருப்தி ஆயிடும்.
0: பொண்ணு பாருங்க மாமா, கல்யாணம் தானா நடக்கும்?
1: பெண்ண பாத்துட்டேமா.
0: நிஜமாவா?
1: ஆமா, என் மகனுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பெண் உன்னத்தவரை வேறு யாருமே
0: கிடையாது.
1: இத பாருமா, எனக்கு இருக்கிற ஆசை அது ஒன்னே ஒண்ணுதான். நீ சம்மதம் சொல்லிட்டா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பார்ப்பேன். என்னமா சொல்றேன்?
0: மன்னிச்சிடுங்க மாமா, என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலையில என் மனசு இல்ல. மன்னிச்சிடுங்க.
2: வசந்தி, அப்பா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவர் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த வாஞ்சையினாலே நீ இந்த வீட்டு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டார். உன் மனோநிலை புரியாம உன் மனசை புண்படுத்தியதுக்காக அவர் சார்பிலே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வந்தேன்.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.
2: இல்ல வசந்தி, கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு இல்லை, அழியாத ஒரு பிணைப்பு. இதுல கட்டுப்பாடோ ஒற்பருத்தலோ இருக்கக்கூடாதுங்கிறது என் அபிப்பிராயம். இத பார் வசந்தி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டாம், ஆனா வேற யாரையாவது கல்யாணம் செய்துகிட்டு எல்லா பெண்களையும் போல நீயும் சந்தோஷமா வாழலாம்.
0: என் மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கல்யாணம் செய்துக்கிறதா தீர்மானிச்ச மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார்.
3: அம்மா வாங்கடா, அம்மா வருவாங்கடா, தூங்குடா. ஐயோ அம்மா, அம்மா அம்மாக்கு நான் எங்க போறேன்?
4: அம்மாவா? அம்மா, நானும் உன்ன போல ஒரு ஆனா.
2: ராஜா
4: ராஜா ராஜா.
2: வசந்தி, தீபாவளிக்கு என்னுடைய பரிசு பட்டுப்புடவை வாங்கிட்டு.
0: ரொம்ப நன்றி. வசந்தி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என்னுடைய சகல சௌபாகியங்களையும் உனக்கு அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். உடனே புறப்பட்டு வா அன்பு சகோதரி கீதா. வசந்தி, சிந்தித்துப்பார். அன்று உன் மீது களங்கம் கற்பித்த உன் அருமை சகோதரி என்று உன்னிடம் மன்னிப்பு கோர துடிக்கிறாள். நீ கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருக்கும் வரை உன் சகோதரி மட்டுமல்ல உலகமே உன்னை சந்தேகத்தோடுதான் பார்க்கும். ஆகவே உன் அக்காவின் மனம் மறுபடியும் குழப்பமடையாமல் இருக்க வேண்டுமானால், மனப்பூர்வமாக அவள் உன்னை வரவேற்க வேண்டுமானால் நீ உடனே கல்யாணம் செய்து கொள். இது ஒன்றுதான் சிறந்த வழி. வசந்தி, தூய்மையுடன் வாழவனுக்கு திருமணம் தேவை. உன்னை நல்ல பாதையில் நடத்தி செல்ல ஒரு துணைவன் தேவை. தயங்காதே வசந்தி, உடனே முடிவு செய். நான் கல்யாணம் செய்

0: இருக்கிறதா தீர்மானிச்ச மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார். மாமா.
1: ஏமா?
0: உங்களுக்கு மருமகளாக மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீங்க சொன்னபடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம்.
1: ஏமா, நீ நிஜமா தான் சொல்றியா?
0: சிந்திக்காம எந்த முடிவும் செய்ய மாட்டேன், முடிவு செஞ்ச பிறகு அதை மாத்தவும் மாட்டேன்.
2: வசந்தி, நீ செய்த முடிவும் அளித்த சம்மதமும் மனப்பூர்வமானதானா?
0: மனப்பூர்வமானது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் மாற்ற முடியாததும் கூட. மிஸ்டர் சம்பத்தா?
3: அம்மா, மாலினி, தெரியல
4: யாரு?
3: நீ சொல்றதுதான் சரிதான், இருந்தாலும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற, கல்யாணத்துக்கு நீங்கெல்லாம் இருந்துட்டு தான் போகணுங்கிற, இந்த விஷயம் பாஸ்கருக்கும் தெரியப்படாதுங்கிற. ஏமா, இத மாதிரி ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம செய்துக்கிறது நல்லா இருக்கும்.
0: அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நானும் என் கணவரும் கோயம்புத்தூர் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம்.
5: பாஸ்கருக்கு சம்பத் எழுதி உனக்கு அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இங்கு நான் வசந்தியை சந்தித்தேன், அவளுக்கு திருமணம் நடக்க போகிறது. இதை அவள் உனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னான்.

என்னுடையவள், இறந்து போன உன் சகோதரி கீதா உடைய ஞாபகார்த்தமாக எங்கள் செல்வத்தை உனக்கு கல்யாண பரிசாக அளிக்கிறேன்.

0: கூப்பிடட்டுமா?
1: வேண்டாம், அவரை கூப்பிடாதீர்கள். அவரை போக விடுங்கள். அவர் போகட்டும். அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. சரித்திரம் முடிந்து விட்டது. அவர் இல்லையடா உங்க அப்பா. இதோ உன்னுடைய அப்பா.

நேயர்கள், இதுவரை வீனஸ் பிக்சர்ஸின் கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் ஜெமினி கணேசன், கே ஏ தங்கவேலு, பி சரோஜா தேவி, விஜயகுமாரி, எம் சரோஜா, எஸ் டி சுப்புலட்சுமி, ஏ நாகேஸ்வர ராவ், எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். இசை ஏ எம் ராஜா. திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். வானொலி தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி வடிவம் ஜே ஜெயா, எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: விவித் பாரதி தமிழகமல். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டா இருக்கும்போது அந்த உள்ள எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவுல இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளோட கருமையத்துல எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனாலதான் தியானத்துல ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டுமென்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளத்தில் ஷெகல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, ருச்சயா இசரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 31.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:03 25.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. தினந்தோறும் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி வந்து நடத்துவோம். அந்த மாதிரி அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடி கண்டுபிடி தமிழ்ச்சொல் விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 0449-2952-8533 மற்றும் ஒரு எண் 0449-2838-9871 இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நேயர்களே, மீண்டும் தொலைபேசி எண்களை சொல்கிறேன். 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871 0444 அப்படிங்கிற இணைப்பு எண்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்ப ஒரு அருமையான பாடல். கொண்டாட்டமான இந்த நிகழ்ச்சியை கொண்டாட்டமாக தொடங்குவோம். நேர்களே, இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: கத்தி திரைப்படத்திலிருந்து அந்த தொடக்கமான பாடலை கேட்டோம். விஜய் மற்றும் சுனிதி சௌஹான் இணைந்து பாடிய பாடல், மதன் கார்கி எழுதியது, அனிருத் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்களை நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கொண்டாட்டமான பாடல்களோடு விளையாட்டு நிகழ்ச்சி உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நேரம் 4:10:35. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பீம்கோ நகர் கமலசுந்தரி.
0: கமலசுந்தரி அம்மா, நிகழ்ச்சிக்கு முதல் நேயரா வந்திருக்கீங்க, வணக்கம், வாழ்த்துக்கள்.
3: சந்தோஷம்.
0: சரிம்மா, சரி கேக்கலாங்களா? கண்டுபிடி கண்டுபிடி தமிழ் சொல் விளையாட்டு, சரிங்களா?
3: சொல்லுங்க.
0: சரி, நான் சொல்லக்கூடியதுக்கான விடைக்கான கேள்வி கேட்குறேன். ஆடை என்பதை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? ஒரு நாட்டுக்கு, இல்ல இல்ல, ஒரு நாட்டினுடைய பெயராகவும் இது இருக்கு. ஆடை என்பதைக்கும் சொல்லலாம், ஒரு நாட்டுக்கு பெயராகவும் இருக்கு. இன்னொரு குழு தரவா? போர்வைக்கு பெயராகவும் இருக்கு. போர்வை, போர்வை, ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த மூணுக்கும் ஆன்சர் வந்து ஒன்னே ஒண்ணுதான், சரிங்களா? சரி, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முயற்சிக்கு நன்றிமா. நன்றி, நன்றி, வணக்கம்.
3: நன்றி,
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார், எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சார். சொல்லுங்க சார், ஆடை என்பதை சொல்றதுக்கு ஒரு சொல், அது வந்து ஒரு நாட்டுக்கு பெயராகவும் இருக்கு, போர்வைக்கு சொல்லக்கூடிய பெயராகவும் இருக்கு. முயற்சி பண்றீங்களா? ஒரே சொல். ஒரு நாட்டினுடைய, ஒரு கண்ட்ரிக்கு பெயராகவும் இருக்கு. ரொம்ப பழைய காலத்துல யோசிங்க, ஏன்னா தமிழ் சொல் விளையாட்டுங்கிறதால ரொம்ப கொஞ்சம் பழசா யோசிங்க.
4: போர்வை,
0: போர்வை ஒரு நாட்டுக்கு பெயர், அப்புறம் ஆடை என்பதற்கு ஒரு சொல்லாவும் இருக்கு.
4: ஆடைக்கு ஒரு சொல்லு.
0: ஆமா ஆமா ஆமா. சரி, யோசிச்சுக்கிட்டே இருங்க, வேற நேர்கிட்ட முயற்சி பண்ணலாம். நன்றி சார், நன்றி.
4: சரி மேம், தேங்க் யூ மேம், பை.
0: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்ங்க, திருநெல்வேலி ஊர் கணபதிங்க.
0: கணபதி சார், கேட்டிங்களா கேள்வி? கேட்டு

0: அப்படிங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: இது ஒரு ஊர் பேர் சொல்லணுமா? இது ஒரு பொது?
0: ஆமா, ஒரே சொல்லுதான். ஒரு நாட்டு பேர், ஊர் பேர் கிடையாது, ஒரு நாட்டினுடைய பேரு. ட்ரெஸ்ன்றத தமிழ்ல சொல்றதுக்கும் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. போர்வைக்கு சொல்லக்கூடிய பெயராகவும் இருந்திருக்கு. கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன் தான் இது, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, தவறான விடை. முயற்சி பண்ணதுக்கு நன்றி சார், நன்றி நன்றி. கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கலா பேசுறேன் மேடம்.
0: கலாம்மா சொல்லுங்க, விடைய பட்டுன்னு சொல்லுங்க. நீங்க தான் வந்த உடனே பட்டுன்னு சொல்லுவீங்க.

0: போர்வைக்கு பெயரு, ஆடை என்பதற்கு பெயரு, ஒரு நாட்டுக்கு பெயர். கொஞ்சம் கடினமான விடை தான் இது, ஆனா யோசிச்சா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, தவறானது தவறானது. நன்றி, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றிமா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீளா பேசுறேன்.
0: பிரமீளாமா, சொல்லுங்க விடை, சொல்லுங்க விடை.
1: கலிங்கம்.
0: கலிங்கம் அப்படின்னு எப்படி சொல்றீங்க சொல்லுங்க, எனக்கு விளக்கம் சொல்லுங்க.
1: வந்து ஆடைக்கும் சொல்லுவாங்க, ஊரு கலிங்க நாடு அப்படின்னு. எல்லாத்துக்கும் ரிலேட்டடா வந்தது.
0: ரொம்ப சரியா சொல்லிட்டீங்கம்மா. சரிதான் சரிதான், யோசிக்கவே வேணாம். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. கலிங்க நாடு போர்வைக்கு ஃபேமஸ், போர்வைக்கும் இன்னொரு பேர் கலிங்கம். சரிங்களா, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்கம்மா. நன்றி. ரொம்ப அழகா வந்து சரியான விடைய சொல்லிட்டாங்க. முதல் கேள்வியே வந்து கொஞ்சம் கடினமா கேட்டுட்டேன் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. அடுத்தடுத்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான கேள்விகளா இருக்கு, அதுவும் அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சொற்கள் இருக்கா? சாதாரண சொற்கள் தான், டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான். அந்த சொற்கள் இப்பொழுது எப்படி இருக்கு? அது சில சொற்களை வந்து நம்ம மறந்துட்டோம், சில சொற்கள் மாறி போச்சு, சில சொற்கள் வந்து வேற விதமா நம்ம வந்து வழங்குறோம். அந்த மாதிரியான தமிழ் சொற்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. தமிழ் சொல் விளையாட்டு மாதிரி கண்டுபிடி கண்டுபிடி தமிழ் சொல் விளையாட்டு இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். நேர்களே, உங்களுக்காக ஒரு கொண்டாட்டமான பாடல் வருது, கேட்டுட்டே அப்படியே வந்து தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நேர்களே.

0: மாரி திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டோம், தனுஷ் மற்றும் தி இணைந்து பாடிய பாடல் அது. பாடலை எழுதியவரும் தனுஷ் தான். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒலித்தது அந்த பாடல். நேரம் 4:20:45. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கண்டுபிடி கண்டுபிடி தமிழ்ச்சொல் விளையாட்டில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்போம். நேயர்களே வணக்கம். விவித் பாரதி வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: சாய்லட்சுமி அம்மா இல்ல, கனிமொழி அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களாம்மா? சரிம்மா. நடனம், சரியா? நடனம் என்பதற்கும் ஒரு ராசி இருக்கு இல்லையா, ராசி சொல்றோம் இல்லையா, ராசி, அந்த ராசியினுடைய குறியீட்டுக்கும் தொடர்புடைய சொல். இது நடனத்துக்கும் ஒரு ராசியினுடைய குறியீட்டுக்கும் தொடர்புடைய சொல், ஒரு சொல், அது
1: என்ன?
0: அதெல்லாம் சொல்ல முடியாது, ராசி தான் சொல்லுவேன், நீங்க தான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இல்ல இல்ல, தவறு தவறு, குறியீடு தான் அது. சரிங்களா? சரி மகிழ்ச்சிமா, நன்றி நன்றி கலந்துகிட்டதுக்கு, நன்றி. வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு?
2: தொடர்புடைய
0: சொல் ஒரு ராசியினுடைய குறியீடாவும் இருக்கு இந்த சொல், ஒரே சொல்.
2: ராசியினோட குறியீடு?
0: ஆமா, ஒரு ராசியினுடைய குறியீடு. யாருக்காவது வாய்ப்பு வழங்கலாம், சரிங்களா? டக்குன்னு வரலீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க, யாராவது சொல்றாங்களான்னு கேப்போம். சரிங்களா? நன்றி வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். யாரு? நன்றி நன்றி சார். கிட்டத்தட்ட அவர் வந்து நிறைய யோசிச்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டார். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். விவித் பாரதி வணக்கம். யார்
3: பேசுறீங்க?
0: ஜெயலட்சுமி அம்மா. நான் சொன்ன கேள்வி கேட்டுக்கிட்டீங்களா? பதில் சொல்லுங்க, பட்டன் சொல்லுங்க. மிதுனு. ராசியோட பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு குறியீடு இருக்கு இல்லையா? ராசியெல்லாம் சொல்லாதீங்க, ராசிகளுக்கு குறியீடு.
3: மிதுனம்?

0: ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது. சரிம்மா, முயற்சிக்கு நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிம்மா.
1: நன்றிம்மா.
0: நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, நான் கிண்டிலேருந்து விஜயா பேசுகிறேன் மேடம்.
0: விஜயாம்மா சொல்லுங்க, நீங்கள் என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க? விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நடனம் அப்படிங்கிறதுக்கு தொடர்புடைய சொல், சரிங்களா? இது ஒரு ராசியினுடைய குறியீடாகவும் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா க்ளூ வேணா தரேன்.
2: சொல்லுங்க.
0: ரெண்டும் வந்து அது பெயர் சொல்லாவும் வரும், வினை சொல்லாவும் வரும். சரிங்களா, யோசிச்சிங்களா? ஏதாவது நான் சொன்ன பிறகு, நான் விடை சொன்ன பிறகு, அடடா ரொம்ப ஈஸியானது அப்படின்னு யோசிக்க போறீங்க.
2: கடகம் மேடம்.
0: நீங்க எல்லாரும் ராசியே சொல்றீங்க, ராசியை விட்டுட்டு வெளியில வாங்க. ராசிகளுக்கு என்னென்ன குறியீடு இருக்குன்றத பாருங்க. சரிங்களா? சரிம்மா, முயற்சிக்கு நன்றி, வாழ்த்துக்கள்மா. நன்றி. வணக்கம்.
3: சென்னை நூம்பல்ல இருந்து ஏமா மேடம்.
0: ஏமாம்மா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சியோட பேசுறீங்க நீங்க. நீங்க சிரிச்சோட நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க வந்து சரியா சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. நடனம் அப்படிங்கிறதுக்கு தொடர்புடைய சொல் ஆடு, அதே மாதிரி ஒரு ராசியினுடைய குறியீடாவும் அந்த சொல் இருக்கு. ரொம்ப ஆமா ஆமா ஆமா ஆமா. எல்லாரும் வந்து நானும் சரி அந்த ராசிகளை சொல்லும் போது கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். நீங்க சரியா அடிச்சிட்டீங்கம்மா, மகிழ்ச்சி. சரிம்மா சரிம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. நடனம் என்பதற்கு தொடர்புடைய சொல் ஆடு என்பது, அதே போல் ஒரு ராசியினுடைய குறியீடாகவும் இருக்குது ஆடு அப்படிங்கிறது தான் சரியான சொல். ரொம்ப அழகாக நம்முடைய நேர்கள்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேர்களே இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் கொண்டாட்டத்தோடு.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: நேரம் 4:56:50. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் தொடக்கமாக வந்த பாடல்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகான பாடல்கள்லாம், கொண்டாட்டமான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் திரைப்படத்திலேருந்து வருது. அனிருத் இசையமைத்து ஜோனிடா காந்தி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், சிவ கார்த்திகேயன் எழுதிய பாடல். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேயர்கள்லாம் முகநூல் பக்கத்துலேயும் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அழகாக விடைகளை போட்டிருக்காங்க. ஹேம்லதா பாருங்கள், ஆடு ஆடுடைய ஃபோட்டோ அழகாக போட்டிருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னியப்பனும் வந்து ஆடு அப்படிங்கிறத விடையாக சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டம் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்கெல்லாமும் ஆடு அப்படின்னு பதிலாக சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவரும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. சுகுணாதேவி அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ரா ஈஸியாக கேட்குறேன்னு கஷ்டமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த கேள்வி வந்து ஈஸியாக கேட்குறேன். அன்புராணி அவங்களும் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி கண்ணன் அப்படிங்கிறவர் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லியிருக்காரு. ஹரிஹரன் காசி அப்படின்னு போட்டிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் முயற்சி பண்ணியிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம் அவர் வந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அன்புராணி அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு வந்து விடை போட்டிருக்காங்க. கம்பளம் கம்பம் ஊர் அப்படின்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கேள்விக்கான விடைகளை முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த நேயர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்க?
1: நாங்கநல்லூர்ல இருந்து கனகம்.
0: கனகம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேக்குறீங்களா?
1: தொடர்ந்து கேக்குறேன், ஆனா ரொம்ப லைன் கிடைக்காதனால கேக்க.
0: சரி சரிங்கம்மா, சரிங்கம்மா, என் கேள்வி கேட்கலாங்களா உங்ககிட்ட?
1: ஆனா க்வெஸ்சன் பதில் தான் தெரியுமா என்னமோ தெரியல.
0: ரொம்ப ஈஸியா கேக்குறேன், சரிங்களா? பயப்படாதீங்க, சரியா? சரி, ரொம்ப ஈஸியா கேக்குறேன் உங்களுக்காக. இடம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இடம் சொல்றோம்ல, பிளேஸ், இடம் இடம் என்பதற்கு சொல்ல சொல்வோம் அந்த சொல்ல. அதே மாதிரி வாய்ப்பு தேடுறாங்க இல்லையா, வாய்ப்புகளை தேடுறாங்க இல்லையா, அந்த வாய்ப்பு தேடுவோருக்காக வாய்ப்பது அந்த சொல், சரிங்களா? இன்னொரு க்ளூ தரேன், எதிர்ப்பதற்கு உரியது. ஆமா, மூணு க்ளூ சொல்லிட்டேன் உங்களுக்கு, மூணு. ஆமா, இடம் என்பதற்கும் சொல்லுவோம், வாய்ப்பு தேடுவோருக்கு வாய்ப்பது, எதிர்ப்பதற்கு உரியது. யோசிங்க, கஷ்டமா இருக்கோ? இல்ல இல்ல, இடம் இடம் அப்படிங்கறதுக்கு என்னென்ன சொற்கள்லாம் இருக்கு? சரி, நீங்க

0: சரி, கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு
1: கொடுத்து. மகிழ்ச்சியமா நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
0: எனக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, ஆனா என்ன செய்ய.
1: சரிம்மா சரிம்மா, நன்றி நன்றி,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா அந்த அம்மா முயற்சி பண்ணாங்க. இது மாதிரி நிறைய நேர்கள்லாம் வந்து இணைப்பில் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இணைப்பு நிறைய பேருக்கு கிடைக்கல, கிடைச்சவங்கள்லாம் ரொம்ப அழகாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயும் அவங்களுடைய பதிவுகளை போட்டுக்கிட்டே வராங்க. யார் பதிவுகளை போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இடையில இடையில கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ யார் இணைப்பில் வராங்க அப்படிங்கிறத கேட்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேங்க மேம். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்கள், விடை சொல்லுங்கள். வாய்ப்பு தேடுவோருக்கு வாய்ப்பது இது, வாய்ப்பு தேடுவோருக்கு வாய்ப்பது இது, எதிர்ப்பதற்கு உரியது.
2: இடம் என்ற சொல்லு.
1: ஆமா,
2: வாய்ப்பு தேடுவதற்கு,
1: தேடுவோருக்கு வாய்ப்பது, எதிர்ப்பதற்கு உரியது.
2: எதிர்ப்பதற்கு உரியது. எதிர்ப்புக்கு.
1: சரிம்மா, முயற்சி பண்ணிட்டே இருங்க, நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் சரிங்களா?
2: எதிர்ப்புக்கு உரியதுன்னா என்னவா இருக்கும்?
1: என்னவா இருக்கும் நீங்க யோசிச்சுட்டே இருங்க.
2: ஆளுக்குதான் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் சொல்லிட்டாங்களா?
1: சரி சரிங்கம்மா, மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு. தொடர்ந்து வாங்கம்மா சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றிமா. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் டி நகர்ல இருந்து வனிதா பேசுறேன்.
1: வனிதாம்மா சொல்லுங்க, விடை சொல்லுங்க.
3: களம்.
1: களம் எப்படி சொல்றீங்க? களம் அப்படின்னு
3: இடத்துக்கும் நம்ம சொல்லுவோம். வேற என்ன சொன்னீங்க?
1: வாய்ப்பு தேடுவோருக்கு வாய்ப்பது.
3: ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அது ஒரு அர்த்தம் வரும் அது எனக்கு தெரியும்.
1: சரி சரி சரி, அதுக்கப்புறம்
3: வேற என்ன? ஒன்னு மூணு சொன்னீங்களா?
1: எதிர்ப்பதற்கு உரியது.
3: தளத்துல நம்ம இறங்கணும்னு சொல்லுவோம்.
1: சரிம்மா சரி, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க வனிதாம்மா.
3: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்மா, நன்றி. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. இடம் என்பதற்கும் களம் அப்படின்னு ஒரு வேற ஒரு சொல்ல சொல்லுவோம் நம்ம. வாய்ப்பு தேடுவோருக்கு வாய்ப்பது களம் சரிங்களா? அதே மாதிரி எதிரிகளையும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து போர்க்களம் மாதிரியான களங்களை நாடுவோம். இந்த மாதிரியான அழகான சொற்கள், தமிழ் சொற்கள்லாம் இடம் என்பதற்கும் வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் போர்க்களம் அப்படின்னு அந்த காலத்தில் பயன்படுத்துறதால அப்படியே விட்டுட்டோம். இப்போ நம்ம அதிகமாக இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துவதே கிடையாது. நேர்களே, இந்த மாதிரியான பயன்படுத்தாத, அறிந்தும் அதாவது தெரிந்தும் தெரியாத சொற்கள், புழக்கத்தில் இல்லாத சொற்கள், இந்த மாதிரியான சொற்களை எல்லாம் நினைவூட்டுவதற்கான நிகழ்ச்சி தான் இது. கண்டுபிடி கண்டுபிடி தமிழ்ச்சொல் விளையாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: பீஸ்ட் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஜோனிதா காந்தி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல், சிவகார்த்திகேயன் எழுதிய பாடல் அது. நேர்களை நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேர்கள்லாம் முகநூல் பக்கத்துலேயும் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் சரியான விடை களம்னு போட்டிருக்காரு. ஹரிஹரன் என்பவரும் களம் அப்படிங்கிறத போட்டிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் ஏழுக்கிணறு தேவா அடையாளம் பட்டு ஆசீர்வாதம். சூளை ரீஜா மனோகரன், சுகுணா தேவி இவங்கெல்லாம் களம் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நம்முடைய இணைப்பில் வரக்கூடிய நேர்கள் யார், எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு கேட்போம். புதிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நினைத்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2952-5208-53 மற்றும் ஒரு எண் 044-2838-3878-71. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா.
1: வணக்கம். மாதவரத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
0: நித்யாம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம்மா. கேள்வி கேட்கலாங்களா உங்களுக்கு? எப்படி ரொம்ப ரொம்ப டஃப்பா கேட்கலாங்களா? எல்லாமே டஃப்பா இருக்குங்களா? ஆனா ஈஸியா சொல்லிடுறாங்களே. நீங்களும் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. கேக்கட்டுங்களா? சரி, இந்த சொல் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு உரிய சொல். மகிழ்ச்சிக்குரிய சொல், சரி. அதே சமயம் பாத்தீங்கன்னா செருக்கு சொல்றோம் இல்லையா, செருக்கு செருக்கு செருக்கு செருக்குக்கு சொந்தமானது. இன்னொரு குளு பாத்தீங்கன்னா இது உணவுப் பொருளோடையும் தொடர்புடையது.
1: உணவுப் பொருளோட தொடர்புடையதா?
0: ஆமா.

0: ஆகாரம்னு வருமா?
1: இல்ல இல்ல இல்லம்மா, வேற நேர்கிட்ட நம்ம முயற்சிக்கலாமா? நன்றி, நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் விவேத் பாரதி. கோபிகிருஷ்ணன் ஐயா, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, விடை சொல்லுங்க. கேட்டீங்களா நான்
2: சொன்னது?
1: அப்படிங்களா, சரி மறுபடியும் சொல்றேன். மகிழ்ச்சிக்குரிய சொல், ஆமா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அந்த சொல்ல, அந்த சொல்லுடைய பொருள் மகிழ்ச்சின்னு வரும். அதே மாதிரி செருக்குக்கு சொந்தமானது, செருக்கா இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, செருக்கு. ஆமா, ரொம்ப செருக்கா இருக்காங்க, ரொம்ப கர்வத்தோட இருக்காங்க. எதுங்க? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, இது வந்து அப்படியே ஒரு உணவு பொருளோட தொடர்புடையது. சரி சரி, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? மகிழ்ச்சி, நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
3: திருவள்ளூர்ல இருந்து நான் டெல்லி பேசுறேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: கலமெல்லாம் அருமையா, அருமையான. சொல்லுங்கம்மா,
1: உங்க கேக்கலாங்களா அடுத்த கேள்வி?
3: கேளுங்கம்மா.
1: மகிழ்ச்சிக்குரிய சொல் செருக்குக்கு சொந்தமானது. என்ன சார் கண்டுபிடிச்சிட்டீங்க போலயே?
3: இல்லைங்கம்மா.
1: இல்லையா? மகிழ்ச்சிக்குரிய சொல் செருக்குக்கு சொந்தமானது, உணவு பொருளோடு தொடர்புடையது. யோசிக்கிறீங்களா? நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். கழித்தல் சொல்லிட்டாங்களா? களி
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
4: கழித்தல், களி மேடம். களி வந்து உணவு, மேடம்.
1: வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. மகிழ்ச்சிக்குரிய சொல் செருக்குக்கு சொந்தமானது, உணவு பொருளோடு தொடர்புடைய சொல் களி அப்படிங்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய நேர்கள்லாம் வேற வேற புதுவிதமா யோசிக்கிறாங்க. ஓ, இப்படியும் யோசிக்கலாமா இந்த கேள்விக்கு விடையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில்.

0: லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ.
1: காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து சுனிதி சௌஹான் சஞ்சனாவோடு இணைந்து பாடிய பாடல், விக்னேஷ் சிவன் எழுதிய பாடல் அது. நேரம் 4:50.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 4:45. இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி தமிழ்ச்சொல் விளையாட்டு ரொம்ப அழகாக விளையாடிட்டுருக்கோம். சுவாரஸ்யமாக நம்முடைய நேயர்களும் தொடர்ந்து கலந்துக்கிட்டு விடைகளை வந்து ரொம்ப அழகாக முயற்சி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முகநூல்லையும் பதிவுகளை போட்டிருக்காங்க. சுகுணாதேவி கழிப்பு அப்படின்னு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. புஷ்பலதா அவங்களும் வந்து சரியாக சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து புஷ்பலதா, சூளை ரீஜா மனோகரன் தொடர்ந்து வந்து சரியான விடைகளையே முயற்சி பண்ணி முகநூலில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல் நடராஜன் சுப்பையா அப்படிங்கிறவரும் கழிப்புன்னு சரியாக போட்டிருக்காங்க. சுகுணாதேவி அவங்க வந்து பரவசம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சரிதான். களிங்கிறது தான் சரியான விடை. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் அவரும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காரு. அமராவதி புதூர் அங்கேருந்து பிரேம்நாத் அவரும் வந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் போட்டிருக்காரு. நிறைய பேர் இதே மாதிரி தொடர்ந்து முகநூலில் அவர்களுடைய பதிவுகளை விடைகளையும் அழகாக போட்டுட்டு வராங்க. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயருக்கான வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கலாம். நம்ம சொன்ன அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மேடம், சென்னையில இருந்து முத்துராஜ் பேசுறேன். மேடம்,
1: முத்துராஜ் சார் சொல்லுங்க, விடை சொல்லுங்க. சரி, சரியான விடை சொல்லிட்டீங்க பாத்தீங்களா. சரி, கேக்கலாங்களா? கேக்கலாங்களா? சரி, அதாவது மரத்தை தாங்குவது இது இந்த சொல் சரிங்களா? மரத்தை தாங்குறது,
3: மரத்தை தாங்குறது.
1: ஆமா. கால்கள் பதிவது,
3: கால்கள் பதிவது.
1: சொல்லுங்க, விடை சொல்லுங்க.
3: ஐயோ, இதுக்கு எனக்கு கமல் காசன்.
1: சரி, இன்னொன்னு சொல்லட்டுங்களா? செய்யலுக்கு வரியாய் அமைவது இது. ரொம்ப ஈஸியா சொல்லிருக்கேன். க்ளூ
3: மேடம், நான் ரொம்ப மக்கு மேடம், எனக்கு
1: மக்கள் எல்லாம் இல்ல, யோசிச்சிருக்கீங்க. சரி, நன்றி நன்றி நன்றி
3: நன்றி மேடம்,
1: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: கனிமொழி, மதுரையில இருந்து பேசுறேன்.
1: கனிமொழி அம்மா, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து கேக்குறீங்களா?
5: இப்போதான் நான் கேக்குறேன்.
1: இப்போதான் கேக்குறீங்களா? தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? மரத்தை தாங்குவது சரியா? மரத்தை தாங்குவதற்குரிய சொல்லுது. கால்கள் பதிவது. அப்புறம் அடுத்த குழு பாத்தீங்கன்னா செய்யலுக்கு வரியாய் அமைவது.
5: அடி,
1: அடி சரியா? சரியா,
5: அடிதான் நினைக்க,
1: அடிதான் நினைக்காதீங்க, சரியான சொல் தான் சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி, முதன்முறையா வந்து கலந்துக்கிட்டு சரியான விடைய சொல்லிட்டீங்க. தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. முதல் முறையா வந்த நேயர் கனிமொழி மதுரையிலிருந்து ரொம்ப

சரியாக முயற்சி பண்ணி ரொம்ப சரியான விடையை சொல்லிட்டாங்க. நேர்கள்லாம் தொடர்ந்து ரொம்ப அழகாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகாக முயற்சி பண்ணி அந்த பழைய தமிழ் சொற்களை ரொம்ப அழகாக யோசித்து யோசித்து பதிவுகளாக வந்து முகநூலையும் போட்டிருக்காங்க, தொலைபேசி வழியாகவும் சொல்கிறாங்க. சில நேயர்கள் வீட்டிலேருந்து முயற்சி பண்ணிகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொலைபேசி வழி கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இணைய முடியாமல் போன நேயர்களுக்கும் நன்றி. வரக்கூடிய ஒரு பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: வாரிசு திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இதோட அடுத்த நிகழ்ச்சி 6 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் காற்றலையின் நேரலில். இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே உமா வந்திருக்காங்க. நேர்களை இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கேரளாவில் பரவும் செகல்லா வைரஸ் காரணமாக சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்ட பூனாச்சா பிரிவாசா இசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சித்தாலி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டுக்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 40.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
2: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்க தியானத்துக்கு பர்டிகுலரா போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டா இருக்கும்போது அந்த உள்ள எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவுல இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. நம்மளோட கருமையத்துல எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனாலதான் தியானத்துல ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
1: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே போஞ்சென்றால் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். நம்ம எல்லாருக்குமே ஷாப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் இல்லை? அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய நேரங்கள், அதுவும் இந்த வெயில் டைம்லலாம் வந்து ஷாப்பிங் போகணும்னு ஆசையாக இருந்தாலும், இந்த வெயில் எப்படா போகிறது, ஓ மை காட், ஓகே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்துட்டே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். பட் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த எப்படி இருக்கும்னா, வா இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்ஸா, ஏய் இது நல்லா இருக்கே, அதுவும் அந்த மாடல்ஸ்லாம் போட்டுட்ருக்கும் போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், அந்த மாடல் ப்ளேஸில் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஏ இந்த ட்ரெஸ் நான் போட்டா, ஓ மை காட் வேறு லெவலில் இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து நிறைய அதில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் பார்த்து, எப்படியோ ஏதோ ஒன்று நமக்கு பிடித்த மாதிரி எல்லாம் பார்த்து அப்படியே பேக்கில் போட்டு ஓகே பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நம்ம பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு எப்போ வரப்போகுது, அந்த ட்ரெஸ்ஸு நம்ம எப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை வெளியே எங்கேயாவது போட்டு போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு போய் காட்டுறது, அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு 1008 கனவுகள் இருக்கும். ஆனால் டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரியாலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதில் காட்டின ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்த ட்ரெஸ்ஸுக்குமே நிறைய நேரங்களில் வந்து சம்மந்தம் இருக்கா. நாட் ஓன்லி ட்ரெஸ், ஈவன் நிறைய பொருட்களில் அதில் வேறு கலர் இருந்திருக்கும், இதில் வேறு கலர் இருந்திருக்கும், அதில் அந்த மாடல் போட்டிருந்ததில் வந்து வேறு லெவலில் இருந்திருப்பாங்க. நம்ம இங்கே பார்த்தா இது என்னடா, இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குவாலிட்டி மட்டமாக கூட நிறைய நேரங்களில் வரும். அதில் ஸ்டிச்சிங் வேறு மாதிரி இருந்திருக்கும், இதில் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது எதிர்பார்ப்பு வெர்சஸ் யதார்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணும்போது என்ன இந்த மாதிரி சொதப்பல்ஸ் நடந்திருக்கு? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து எனக்கு சொல்ல போகிறீங்க. நான் முதலே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிடுறேன். தயவு செய்து எந்த ஆன்லைன் சைட் நேமும் வந்து மென்ஷன் பண்ண வேணாம். நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத வம்பு எனக்கு. அதனால் நீங்கள் எந்த இதுவுமே வந்து சொல்ல வேணாம். அதே மாதிரி பிராண்ட் நேம் எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போதே இப்படி நடந்தது அப்படி நடந்தது உங்கள் கதையை வேணா சொல்லலாம், சரியா? ஸோ அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், தயவுக்கு வந்து எனக்கு ஆப்படிச்சிடாதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சொதப்பல்ஸ் நடந்திருந்தது, ரொம்ப எதிர்பார்த்து அந்த யதார்த்தம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க. 0444044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952208535 2838978 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம். ஒரு சின்ன வேண்டுகோள், காலையிலேருந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் நீங்கள் பங்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, தயவு கூர்ந்து இதில் புது நேயர்களுக்கு வழி வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதனால் ஒய் சோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் வானமே எல்லை படுத்துறது உங்களுக்காக பாடல் வரப்போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்காங்க. பிவிதாஸ்

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வந்து பெரிய அப்படியே குளறுபடிலாம் நடந்துச்சுங்க. ஐயோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸனால மறக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். 044 அப்படிங்க ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53-2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். காலையிலேருந்து நீங்கள் நேயர்கள் வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயருக்கு வாய்ப்பளியுங்க. இந்த ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இன்னொன்று, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் சொல்லிடுறேன். தயவுசெய்து எந்த பிளாட்ஃபார்ம், அதாவது எந்த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் நேமும் மென்ஷன் பண்ண வேண்டாம், எந்த பிராண்ட் நேமும் சொல்ல வேண்டாம், சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கிங்க, இந்த இப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மக்களுக்கு தெரிவித்தா போதும். முதல் நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம் கலா, சொல்லுங்க கலா.
1: என்னங்க
0: புரியல?
1: உங்க குரல் நல்லா தோன்ற.
0: அப்படியா? கூடியவா அது வந்து குடுத்தன நடத்த போது. சொல்லுங்க
1: மேடம். எங்க அக்கா நானும் ஷாப்பிங் போவோம், ஆன்லைன் எடுக்க மாட்டோம், கடைக்கு போவோம், ஜவுளி கடைக்கு போவோம்.
0: இல்லையே, நம்ம டாபிக் ஆன்லைன் ஷாப்பிங் தான். நம்ம டாபிக் இந்த ஆன்லைன்ல நீங்க ஷாப்பிங் பண்ணும்போது என்ன சொதப்பல் நடந்தது தான், சரிங்களா? ஓகே ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிப்போமா? நன்றி, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேசல நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்து பிரியங்கா படத்துல வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. ஸோ பாடல் வந்து மனு அண்ட் சித்ரா அவங்க பாடியிருக்காங்க. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நான் என்னுடைய ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து ஷேர் பண்றேன்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 20 நிமிஷம் மாற்றுக்கு 102.3 தமிழ்ல வந்து பூந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பூந்தென்றல் என்ன டாபிக் அப்படிங்கறது சொல்லிட்டேன். ஆன்லைன் ஷாப்பிங் நீங்க வந்து பண்ணும்போது நீங்க எதிர்பார்த்த விஷயம் வேற, ஆனா யதார்த்தத்துல அது வேற மாதிரியான

0: 102.3 விவித் பாரதி தமிழகமல் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமாக திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: என்ன வந்தது இல்ல கலர் மாறிச்சா என்னன்னு சொல்லுங்க.
3: அந்த ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் உசாரா இருக்கணும் மேடம். இந்த ஆன்லைன் ஒரு ஜீரோ பதிலா 2 0 அழைச்சி மாத்தி அனுப்பிச்சு விட்டுருவோம், அந்த மாதிரி நிறைய மாறி இருக்கு.
2: நீங்க உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன ஆச்சு?
3: பர்சனலா
2: இல்ல நீங்க அந்த மாதிரி ஏதாவது பர்சேஸ் பண்ணி ஆயிருக்கான்னு கேக்குறேன்.
3: ஆயிருக்கு, அது உடனே கஷ்டப்பட்டு அது கேட்டு வாங்கியிருப்போம் ஷாப்பிங் போகும்போது.
2: ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
3: ஆ ஓகே ஓகே, நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
4: ஹலோ,
2: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம். புன்தென்றல் பூ மனம் வீசுகிறது மேடம்.
2: நன்றி. யார் இங்க இருந்து?
4: Facebook வீரராகவன், மாதவரத்தில் இருந்து.
2: சொல்லுங்கள் வீரராகவன் அவர்களே.
4: சார், இன்றைக்கு ஆன்லைன் ஹெல்ப்லெஸ் லைன் ஆயிடுச்சு. நான் வந்து சில ஒரு பெரிய ஆன்லைன் ஷாப்பிங், அதுல வந்து ஃப்ரிட்ஜ் மேட்டுக்கு ஆர்டர்
2: கொடுத்தேன்.
4: பாருங்க, அகம் கேட்டா முகம் கொடுத்து.

0: ஒன்னும்
1: செய்ய முடியாது. நன்றி நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்த?
2: கார்த்திக் பேசுமா?
1: கார்த்திக் சொல்லுங்க.
2: வாங்கிட்டு
1: நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னது, நான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு இந்த பாத் டவல் இருக்கும்ல, டவல்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த டைமென்ஷன்லாம் தெரியாது, எவ்வளோ இருக்கும் வித்து இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அதை பெருசாக கவனிக்கலை. டவல்னோடனே ஓகே நம்ம பாத் டவல் தான் போல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க, அதுவும் ஆஃபர்னு வேறு இது போட்டிருந்தாங்க. நான் நினச்சிட்டு ஓமிக்கோன் இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் பாத் டவலா, எக்ஸலண்ட் பண்ணுறோண்டா ஷாப்பிங் அப்படின்னு, சாரி 6 இருக்கிற டவலை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கம்மியான ப்ரைஸில் ஆர்டர் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் வந்துருச்சுன்னா நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு, ஒரு சின்ன இதுவாக வந்தது கவர், என் ஃப்ரெண்டு தான் வந்து வாங்கிட்டாங்க, வாங்கிட்டு எடுத்துருந்தாங்க. இன்னுமா 6 டவல் போட்டு என்ன ஒன்று தான் வந்திருக்கு போல, சரி ஓகே மைட் பி பின்னாடி பின்னாடி வருது போல இருக்குது அடுத்தடுத்த டெலிவரியில் அப்படின்ட்டு பிரித்து பார்த்தா அங்கே தான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அது பாத் டவல் இல்லை, அது ஹேண்ட் டவல். ஹேண்ட் டவலுக்கு எதுக்குடா இவ்வளோ காசு கொடுத்து என்ன வாங்க வச்சிங்க? இதை நான் வெளியில் பிளாட்ஃபார்மில் 10 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தாலே அவ்வளோ குவாலிட்டியாக இருந்திருக்கு. எதிரியும் குவாலிட்டியும் செம்ம ஒஸ்ட்டாக இருந்தது. இதில் என்ன அப்படின்னா அதில் ரிட்டர்ன் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டவலே வேறு எதனா டவல் வந்து கவர் இது மாற்றிக்கலாம், ஹேண்ட் டவல் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. ஓ மை காட், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு இன்றைக்கி கால் பண்ணி பேசலாம். 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த ரெண்டு எண்களில் ஏதாவது எண்ணுக்கு 0444 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி கால் பண்ணி பேசலாம். இணைந்தருங்கள்.

0: வெல்கம் பேக். பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க. நலமா இருக்கீங்க? சொல்லுங்க
1: மேம். நான் ஆன்லைன்ல ஷாப் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணது கிரீன் கலர் ப்ராடக்ட் மேம், ஆனா எனக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா வேற கலர் பிரவுன் கலர் ப்ராடக்ட் கொடுத்தாங்க. ஆமா, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சுவலி ஒரு ஷர்ட் பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், கலரே மாறிச்சு. அப்புறமா ஆன்லைன்ல அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு, எனக்கு எங்களுக்கு அந்த மாடல் இருக்கு ஆனா கலர் மாறி இருக்கு அப்படின்னாங்க. எங்க கலர் கோசம் தானுங்க பார்த்து வாங்கினோம், இது மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க கிட்ட ட்ராக் பண்ணி திரும்ப மாத்தி வரதுக்கு 2 weeks ஆச்சு மேம். அதே மாதிரி அட்ரஸ் அப்படிங்கறது ரிட்டர்ன் போட்டா, அதாவது சீக்கிரமா குடுக்கறதுன்னா ப்ராடக்ட் வந்துடும் 2 days. ஆனா ஏதாவது ஃபால்ட் இருக்கு ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு வாரம் ஆயும் 10 நாள் ஆயும் வரவே இல்ல.
0: ஓகே,
1: கால் பண்ணி அவங்களை வீட்டுக்கு வர வச்சு அந்த குடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டேன் மேம், வேண்டான்ட்டு.
0: ஓகே, ஃபைன் ஃபைன். தேங்க்யூ தேங்க்யூ
1: தேங்க்யூ. நன்றிகள் நன்றிகள்.
0: வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ. வணக்கம். யார் இங்க இருந்து?
2: மேடம், ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்லியப்பன் மேடம்.
0: செல்லியப்பன் சொல்லுங்க, நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல என்ன அனுபவத்தை பெற்றீர்கள், என்ன சொதப்பல் நடந்தது?
2: சாரி ஒண்ணு ஆன்லைன்ல இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா 999 ரூபாய்ங்க. சரி, நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிரிச்சு பார்த்தா ஒரு 300 ரூபா தான் வருங்க.
0: குவாலிட்டி கம்மியா இருந்ததா சாரி?
2: ஆமா ஆமாங்க, எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெய்லருங்க, அதனால அவங்களுக்கு துணிப்பா தெரியும்.
0: அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது.

0: carbohydrates in their diets. However, others have a lower tolerance. Symptoms can include hives, rashes, stomach pain, diarrhea, fatigue, a runny nose, wheezing. Some foods include naturally occurring compounds that are poisonous to people and can cause vomiting, nausea, diarrhea, and skin rashes. Undercooked beans, for instance, contain aflatoxins, which can result in highly painful stomach issues. The toxin is absent from fully cooked beans. People may discover that they respond to beans after one meal but not after another, since cooking time might influence the amount of toxins. Similar to food poisoning, scombroid fish sickness can result from eating some species of rotten fish. Eating fish with a high histamine content as a result of faulty storage or processing causes the harmful response. It may just look like a bad allergic response. A lot of individuals worry that they could be allergic to food additives. However, most studies show that few additives cause problems and that these problems affect relatively few people. Food producers often use additives to enhance flavors, make foods look more appealing, and increase their shelf life. Examples of food additives include antioxidants, artificial colorings, artificial flavorings, emulsifiers, flavor enhancers, preservatives, sweeteners. Of the thousands of additives that the food industry uses, experts believe that only a relatively small number causes problems. Nitrates. These preservatives are common in processed meats, and the symptoms of an intolerance can include headaches and hives. Monosodium glutamate. This flavor enhancer can cause headaches, chest tightness, nausea, and diarrhea in those with an intolerance. Sulfites. Common sources of these preservatives include wine, dried fruits, fresh shrimp, and some jams and jellies. People with an intolerance may experience chest tightness, hives, diarrhea, and sometimes anaphylaxis. It can be challenging to diagnose food allergies and intolerances since these illnesses might present with identical symptoms. Multiple dietary intolerances complicate the diagnosis further. Food intolerance symptoms might resemble those of long-term digestive disorders like IBS, that is irritable bowel syndrome. A doctor can differentiate between the two, however, based on particular patterns in the symptoms, to keep track of the foods they consume, the symptoms they experience, and the times they do so, people might keep a food diary. These statistics can aid both patient and their medical professionals in identifying the meals that are harming their bodies. Apart from lactose intolerance and celiac disease, there are no accurate, reliable, and validated tests to identify food intolerances. A food intolerance affects the digestive system rather than the immune system, unlike a food allergy, which is brought on by an immune system response to a particular meal. When a person has a food intolerance, the amount of the food they consume affects how severe their symptoms are. Contrarily, a food allergy can result in a severe allergic reaction even in little doses. Please consult your healthcare provider to understand food intolerances better. And with this, we come to the end of another episode here on Spice, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. Please call or message us on 0951522703. I repeat, 0951522703, or write to us on feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com. This is Chetan signing off. Till next time.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் எஃப்எம். இவர் நேரம் அப்படியே பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டீங்க. ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி, அதை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். எனிவே, நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் இனி வேணாலும் வந்து ஆர்டர் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா முதல்ல விட இப்போ வந்து அதனுடைய நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறையாக இருக்கும், பட் டெலிவரி ஆகிறது வந்து வேறையாக இருக்கும். அதுவும் சில நேரங்களில் நம்ம யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அவங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல நாளில் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நமக்கு ஆர்டர் பண்ணுறது தெரியுமா, நம்ம ஆர்டர் பண்ணுற பொருள் நமக்கு வந்து சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய சொதப்பல்ஸ்லாம் வந்து நடக்கும். எனவே அப்படியே இந்த ஷோக்கு வந்து ரெண்டு கார்டு கொடுத்துருவோம். மறுபடியும் வந்து நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம். நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் வணங்கிட்டு இருந்தது ஆர்ஜி உமா விஜயகுமார் விவிதா.

0: நேரம் 6 மணி. நேர்களை இனி கேட்கலாம் பக்தி மாலை.
1: பக்தி மாலை
0: இசையருளும் இறையருளும் ஒரு சேர திரை இசை பாடல்களில் பக்தி மாலையாய் உங்களுக்காக இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலித்தது தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடல். சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் அது.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: நேர்களே, பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு அன்பின் மொழி. அந்த அன்பை இசையின் வழியாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை திரை இசை பாடல்களின் வழி.

0: ஸ்ரீராம பக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.
1: இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: நேரம் 6:12. 25 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இறையருளும் இசையருளும் ஒரு சேர திரை இசை பாடல்களின் வடிவமாய் பக்தி மாலையில் காற்றலையின் நிரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு ஒன்றே இறைவனிடம் நம்மை சேர்க்கும் எளிமையான வழி. அதேபோல் உண்மை என்பதும் இறைவனிடம் நம்மை சேர்க்கும் அழகான அருமையான ஒரு எளிமையான வழி என்றே சொல்லலாம். எப்பொழுதும் உண்மையே பேசுங்கள். உண்மைதான் பக்திக்கான அடிகோல். பக்தியே இறைவனிடம் சேர்வதற்கான சரியான வழியை நமக்கு காட்டுகிறது. உண்மையோடும் அன்போடும் இறை உணர்வோடும் இருப்போம் நேர்களே, இணைந்திருங்கள். இது பக்தி மாலை நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது பாரதியின் தமிழ் பண்பலை.

தாயே நீயே துணை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். கே ஜே எஸ் தாஸ் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பாடல்களில் பக்தி மாலை. வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேர்களே, நம்முடைய நினைவில் நம்முடைய எண்ணங்களில் தூய்மையும் சொல்லில் உண்மையும் மிகவும் அவசியமானவை. அன்பும் கருணையும் உண்மையும் தூய்மையும் இருந்தால் மட்டுமே இறைவனை நாம் நேரடியாக முழுமையாக அடைய முடியும் என்பதை நினைவில் வைப்போம்.

மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். வாணி ஜெயராம் பாடியது, பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேர்களே, இது பக்தி மாலை நிகழ்ச்சி. நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளின் இறையரல் போற்றும் நேரம் இது. பக்தி மாலையாய் திரை இசை பாடல்களாய் உங்களுக்காக காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடிய பாடல், கண்ணதாசன் எழுதியது, ஜி தேவராஜன் இசையில் ஒலிக்க வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள், இறையரல் போற்றிடுவோம்.

இறையருளும் இசையருளும் ஒரு சேர பக்தி மாலையாய் உங்களுக்காக திரை இசை பாடல்களின் வழி காற்றலையின் நேரலையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து. பி. சுசிலா பாடிய பாடல் கண்ணதாசன் எழுதியது, தி. தேவராஜன் இசையில் ஒலிக்கிறது. தொடர்ந்து அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலையில் செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட் முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப் லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு.

0: வசதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவிக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற

0: இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. நேர்களே, சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2026-2027 ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் 23/6/2026 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர், அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். 23/6/2026 மாலை 5 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். நேர்களே, பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை தொடர்புள்ள இணையதள முகவரியில் தொடர்பு கொண்டு கண்காணிக்கலாம்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 6:43. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்கள், அது உங்களுக்கும் பிடித்த பாடல்களாக காற்றலையின் நேரலையில் வலம் வரும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு அருமையான பாடல், எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் மின்மினி இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. என் விருப்பம் நிகழ்ச்சியில் வரும் பாடல்கள் அனைத்தும் பின்னணி பாடகி மின்மினி அவர்களுடைய பாடல்கள். உங்களுக்காக இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 6:48:50. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். எல்லோருக்கும் பிடித்தமான பாடல்கள் நிறையவே இருக்குது, ரொம்பவே இனிமையான பாடல்கள். குறிப்பாக நம்ம தமிழ் திரை இசை பாடல்களில் கோடி கோடியான நிறைய பாடல்கள் இருக்குது. அதிலும் சில பாடல்களை குறிப்பிட்டு உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வழங்கி கொண்டிருக்கிறோம். வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. எத்தனையோ பாடகர்கள் பாடகிகள் இருக்காங்க, நிறைய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. நிறைய பாடல்கள் பிடித்த பாடல்களாக இருக்கும். எனக்கு நிறைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் சில பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க முடியும். பின்னணி பாடகி மின்மினி அவர்களுடைய பாடல்கள், அவருடைய தேனிசை குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக மனோ மற்றும் மின்மினி இணைந்து பாடிய பாடல். வாலி எழுதியது, இளையராஜாவின் இசையில் வருகிறது. கேளுங்க, ரசிங்க, மகிழ்ச்சியாயிருங்க நேர்களே. இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. பின்னணி பாடகி மின்மினி அவர்களுடைய குரலில், தேனிசை குரலில் வர பாடல்கள்லாம் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து. பி ஜெயச்சந்திரன் அவர்களோடு மின்மினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். நேரம் 6:55. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. காற்சலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. தொடர்வது திரைகாணும் நிகழ்ச்சி. திரைகாணம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து. கோபால் சர்மா மற்றும் தேவி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து எழுதியது, வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது.

திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து. எஸ் என் சுரேந்தர் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், சி வி ராஜேந்திரன் எழுதியது, தேவாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: முக்கியமான அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ்

0: Dude, real-time tracking-ஓட சிக்கனமான கட்டணத்துல அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேலும்
1: தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேரம் 7:11 தொடர்வது கல்கி திரைப்பட பாடல். மனோ குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல். இளந்தேவன் எழுதியது, தேவாவின் இசையில் ஒலிக்கிறது.

சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சி

0: உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா

0: தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 5:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கதிரவன் சூரியன் உதிக்கும் திசை எதுன்னு கேட்டா உடன் கிழக்கு என்ற பதில் வரும். சூரியன் மிக துல்லியமாக கிழக்கில் உதிக்கும் நாள்தான் சித்திரை ஒன்று. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் துல்லியமாக வானியல் சாஸ்திரத்தை கணித்திருக்கிறான். இந்து சமயம் சொல்லி வைத்த

0: நமக்கு தெரியாத உண்மைகள். சித்திரை ஒன்று, ஆடி ஒன்று, ஐப்பசி ஒன்று, தை ஒன்று, இவற்றை நாம விழாவா கொண்டாடுறோம். ஏதோ ஒரு சடங்கு, சம்பிரதாயம், பழக்கம்னு நினைக்கிறோம். நம் முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியலை வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியுமா? நமது சொல் செயல் ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு விஞ்ஞானம் இருக்கு. சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றோம். ஆனால் என்றாவது ஓர் அளவை வைத்து சூரியன் உதிக்கின்ற போது சோதித்து இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே மிகச்சரியாக கிழக்கே உதிக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும். அதன்பின் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கே உதிக்கும், அப்புறம் தென்கிழக்கு நோக்கி நகரும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இப்படி சரியாக கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் காலம் சரியா ஒரு வருடம். சரி, இதுக்கும் தமிழ் மாதங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள் தான் சித்திரை ஒன்று. அறிவியல் விஞ்ஞானத்துல இதை யூக்கினாக்ஸ் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது சரியா வடகிழக்கு புள்ளி தான் ஆடி ஒன்று, ஆடி சிறப்பு. மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது ஐப்பசி ஒன்று, மீண்டும் சரியா தென்கிழக்கு. இப்போ தை ஒன்று, பொங்கல் திருநாள். இந்த வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நன்கு உணர்ந்து இருந்த நம் முன்னோர்கள் இதை எல்லாரும் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக திருவிழாவாக கொண்டாடினார்கள். அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு, ஆடி பதினெட்டு ஆடி பிறப்பு அல்லது ஆடி பெருக்கு, ஐப்பசி அமாவாசை தீபாவளி, தை ஒன்று பொங்கல் திருநாள். எப்படி பாத்தீங்களா? நமது முன்னோர்கள் தன்னிகரற்ற மாபெரும் அறிவாளிகள், புத்திசாலிகள், மகத்துவம் வாய்ந்தவர்கள். எதை செய்தாலும் அதற்கு அறிவியல் பூர்வமான ஓர் அடிப்படை கருத்து இருக்கும் பின்னாடி. அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து செயல்படணும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கால சூழல், பருவகால மாற்றம் ஆகியவற்றை பொறுத்துதான் நமது விழாக்கள், பண்டிகைகள், உணவு முறைகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டன. வெளிநாட்டு மோகம், மற்றவர்கள் சொல்றதை செவிமடுத்து அதையே வேதவாக்காக எடுத்து கொண்டதால்தான் சில பல இடர்பாடுகள். நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படணும். நாமெல்லாம் காலையில பழைய சாதத்தை சாப்பிடுற ஆட்கள், கஞ்சி கூழ் குடிக்கிற மக்கள், காலை நேரத்துல இவற்றை மட்டுமே சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க வேலை செய்யற வழக்கமுடையவர்கள், தெம்புடையவர்கள். நம்ம உள்ளூர் பழங்கள் மா, பலா, வாழையெல்லாம் நமக்கும் நமது சூழலுக்கும் உகந்தவை. ஆப்பிள் உஷ்ணம் அதிகமுடைய பழம், குளிர் பிரதேசத்துக்கு ஏற்றது. கேரட் பீட்ரூட்லாம் கூட அப்படித்தான். சப்பாத்தி பரோட்டாவும் அப்படியே. சப்பாத்திய அறிமுகப்படுத்தினவங்க அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லலையே. சப்பாத்திலாம் அதிக உஷ்ணமுடைய உணவு, அதில் நெய் சேர்த்து தான் சாப்பிடணும். நெய் குளிர்ச்சிய தரக்கூடியது. இப்படி எது யார் யாருக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு, முறை வரையும்பாங்க. இந்த வார்த்தைய நினைவுல வச்சுக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேல நீங்க நகட்ட முடியாது விஷயம் இல்லாம.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 7:35. தொடர்வது பாட்டும் பயணமும்.
3: வணக்கம் இசை உள்ளங்களே,
4: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அழகான திரையிசை பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக வழங்க இருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 காற்றலையின் நேரலையில். இனிமையான ஓர் இசை பயணம் உங்களுக்காக பாட்டும் பயணமாய். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வானவில் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது, தேவாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. நேரம் 7:41:25. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வானத்தை போல திரைப்படத்திலிருந்து. சுக்விந்தர் சிங் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். பா விஜய் எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

நேரம் 7:46. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது. தேவாவின் இசையில் ஒலிக்கிறது.

பத்ரி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். திப்பு, விவேக் மற்றும் தாமு இணைந்து பாடிய பாடல், பழனி பாரதி எழுதியது, ரமணா கோகுல் இசையில் ஒலித்தது அந்த பாடல். நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி.

0: நேரம் 7:55. நேர்கள் நீ கேட்கலாம். இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: சில பேருக்கு தொட்டதெல்லாம் வெற்றியா முடியும், சில பேருக்கு தொட்டதெல்லாம் தோல்வியா முடியும். இதுல உள்ள ரகசியம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை கேளுங்க. ஜப்பான்ல ஒரு பெரிய வீரர் இருந்தார். அவர் பேரு நொபுநாகா. அவர்கிட்ட இருந்த படை வீரர்கள் கொஞ்சம் பேர் தான். சிறிய படை பலத்தை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படைகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறார். அவர் அவ்வளவு சாமர்த்தியம் உள்ளவர். ஒரு தடவை எதிரி மீது படையெடுத்து போயிருக்கிறார். அப்போ அவருடைய படை வீரர்களுக்கும் தளபதிக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டுது. இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் இதை எப்படி தலைவர்கிட்ட தெரிவிக்கிறது? ரொம்ப யோசனை பண்ணாங்க. கடைசியாக கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு மெதுவாக கேட்டுவிட்டாங்க. அவர் பார்த்தார், சரி அதை நாம் முடிவு செய்ய வேணாம், புத்த விகாரத்துக்கு போயிட்டு வருவோம்,

0: பூவா தலையாக போட்டு பார்த்துருவோம், என்ன வருதோ அது பிரகாரம் செயல்படுவோம். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா போருக்கு செல்லும் பொழுது முழு மனசோடு போகணும், ஊசலாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னார். தளபதியும் படை வீரர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க எல்லாரும் அங்கே பக்கத்தில் இருந்த கோயிலுக்கு போனாங்களாம். தலைவர் உள்ளே போனார், எல்லாரும் ஆவலோடு வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவர் வெளியில் வந்தார். தளபதி, துணை தளபதிகள் எல்லாரையும் கிட்டத்தில் கூப்பிட்டார். அவங்க முன்னிலையில் ஒரு தங்க காசை எடுத்தார். இதை பாருங்கள், இப்போ பூவாக தலையாக போட்டு பார்த்துருவோம், பூ வந்தால் தோற்றுருவோம், தலை வந்தால் ஜெயிச்சிருவோம். அதனால் பூ விழுந்தால் போர் வேணாம், அதை தவிர்த்துருவோம். தலை விழுந்ததுன்னா போருக்கு போவோம். விதி இப்போது நம்ம கையில் தான் இருக்குது, இங்கே என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அது பிரகாரம் நடப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க காசு சுண்டி போட்டார். அது அப்படியே சுழன்று மேலே போய் கணீர்னு தரையில் வந்து விழுந்தது. எல்லாரும் ஆவலோடு அதை குனிஞ்சி பார்க்குறாங்க, தலை விழுந்திருக்குது. ஒரே மகிழ்ச்சி ஆரவாரம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை, அப்படியே உறுதியான ஒரு முடிவோடு போருக்கு போனாங்க, வெற்றியோடு திரும்பி வந்தாங்க. வெற்றி விழா நடக்குது, தளபதி பேசுகிறார், இந்த வெற்றியை காசு தான் முடிவு பண்ணிச்சு, அதனால் விதியை வெல்ல யாரால முடியும் அப்படின்னார். சொல்லிவிட்டு உட்கார்ந்தார். அப்போது அந்த தலைவர் தன்கிட்ட இருந்த அந்த தங்க காசை எடுத்து ரகசியமாக தளபதிக்கிட்ட கொடுத்தாராம். தளபதி அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த நாணயத்தில் ரெண்டு பக்கமும் தலை தான் இருக்குது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெற்றியின் ரகசியம் என்னன்னா மன உறுதி தான். எதை செஞ்சாலும் மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. எண்ணி துணிக கருமம், இது வள்ளுவர் வாக்கு. பரீட்சை ரிசல்ட் வர்ற சமயம் ஒரு பையன் ஒரு காசை சுண்டி போட்டு தலையாக பூவா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னப்பா பாஸாக ஃபெயிலாக பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க. பரீட்சை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டாங்க. ரிசல்ட் வந்த பிறகு எங்கள் அப்பா என்னை திட்டுறதோடு விட்டுருவாரா இல்லை அடிப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அப்படின்னா.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நேர்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. ஒரு நாவல் எழுதுறேன்னா முதல்ல இது ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும், தவம், சும்மா உட்காந்து எழுத முடியாது. அடுத்து ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது, உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது விஷயம் இல்லாமல்.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று

ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை

ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையில் இருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும்

0: எனக்குள் நான். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். எனக்குள் நான் நிகழ்ச்சி தேடலின் பகிர்வில் திருவிட்டா பதிவுகளோடு இன்னைக்கு நம்ம கூட இணைய காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த இனிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்தாளரும் நடிகரும் ஆன செல்வமுருகன் அண்ணன் அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் அவருடைய அந்த எழுத்து பயணத்தை குறித்தும் அவருடைய அந்த கலையுலக பயணத்தை குறித்தும் நம்மிடையே பகிர்ந்துக்க காத்துக்கிட்டு இருக்காரு. சார் வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்,
0: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்.
1: மிக்க நன்றி. அகில இந்திய வானொலி நிலையம் சென்னை நேயர்களுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மிக்க நன்றியை கூறுகிறேன்.
0: அகில இந்திய வானொலி நிலையத்துக்குள்ள நீங்கள் நுழைந்த அந்த தருணமே வந்து, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சின்ன வயசில் நான் ரேடியோ, அந்த ரேடியோ தொட்டாலே எங்கள் வீட்டில் உதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே யோசிச்சு பார்த்தேன், ஓகே, வானொலிக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு.
1: நிச்சயமாக, அதாவது எங்கள் வீட்டில் வந்து பெரிய பிளிப்ஸ் இருந்துச்சு, வால்வு டைப்பு. அந்த பிளிப்ஸ் ரேடியோ பக்கத்துலேயே அதனுடைய லைசன்ஸும் இருக்கும்.
0: ஓ,
1: அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப ஒரு பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க. இதில் எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் 7 பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்க, ஒரு எல்டர் சிஸ்டர், மூத்த சகோதரி. அப்போ வீட்டில் ஒரே ஒரு மினி ஹாஸ்டல் மாதிரி தானே இருக்கும், அதனால ரேடியோவை தொடுறதுங்கிற வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய்க்கு இருக்கும். ஆனால் எப்பயோ ஒரு வட்டம் அதிலிருந்து அந்த பாடல்கள் கேட்கையில் அது எங்கேயோ கொண்டு போகும்.
0: ஸோ இன்னைக்கு நீங்கள் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த அந்த வானொலியில் உங்களுடைய நேர்காணல் ஒளிபரப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த நேர்காணலை நான் எடுக்கிறேன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக
1: இருக்குன்னு.
0: ஆக்சுவலி இந்த நேர்காணலை வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, ஒரு சின்ன பையனை பற்றின ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது. என்னன்னா, என்னுடைய அம்மா கல்வி பயிலாததால் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இதனால் சிறு வயதில் அம்மா ஏதேனும் கடிதம் எழுத வேண்டும் என்றால் என்னை எழுத சொல்வார்கள். அம்மா என்னை எப்போது கடிதம் எழுத சொன்னார்களோ அன்றைக்கு எனக்கு தலை சுற்ற ஆரம்பித்துவிடும். ஏனெனில் அம்மா அவர்களது பாணியில் ஒன்றை சொல்வார்கள், நான் எனது பாணியில் அதனை மற்றவர்கள் புரியும் அளவில் எழுதுவேன். அம்மாவின் அப்பாவிற்கு, அதாவது தாத்தாவிற்கு, பெரியப்பாவிற்கு, கடைசியாக 1992 அண்ணனுக்கு கடிதம் எழுதி வந்தேன். இதுவே எனது முதல் எழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு வயது ஒரு சிறுவனை பற்றிய குறிப்பு எனக்கு கிடைச்சது. அந்த சிறுவன் பத்தி நீங்க சொல்ல முடியுமா? 1992 வரைக்கும் கடிதம் எழுதி, அதுக்கு பிறகு சிறுகதை ஆசிரியராகவும், அதற்கு பிறகு நாவலாசிரியராகவும் மாறின அந்த சிறுவன் யாருன்னு நான் சொல்லலாமா? இல்ல,
1: நானே சொல்லிடுறேன். என்னன்னா, எங்க வீட்டுல வந்து நான் முதலே சொன்ன மாதிரி மொத்தம் 7 பேரு. இதுல அம்மாவுக்கு கைப்பிள்ளைன்னு ஒரு பிள்ளை எப்பயுமே எல்லாரும் வீட்லயும் இருப்பாங்க. அதுல அந்த இடத்துல வந்து நான் இருப்பேன்.
0: அப்ப நீங்க கடைக்குட்டியான?
1: இல்ல இல்ல, நான் வந்து 3வது ஆளு.
0: இல்லையே, வழக்கமா கடைக்குட்டிகள் தான் அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருப்பாங்க.
1: இல்ல, நான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டேன். அப்ப என்னாச்சுன்னா, எப்பயுமே எண்ணெயத்தே வேலை வாங்குவாங்க. ஒரு பலசரக்கு சிட்ட போடுறதுனாலும் நான் தான் போடணும், கடிதம் எழுதணும், டோபி வரவு செலவுக்கு பூராமே அவங்களுடைய இதை பூரா நம்ம தான் எழுதணும், அந்த துணி துவைச்சு கொண்டு வரையில வந்து அது கணக்கு பார்த்து நான் தான் வாங்கி வைக்கணும். இப்படியா எனக்கு வந்து என்னை அறியாமலே ஒரு பொறுப்புகள் அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதை நான் ரொம்ப ரசிச்சுதான் நான் பண்ணிக்கிருந்தேன். இப்படி எழுதையில வந்து தாத்தாவுக்கு அம்மா வந்து கடிதம் எழுத சொல்லுவாங்க. அன்புள்ள அப்பாவுக்கு மகள் மாரியம்மாள் எழுதியது, இங்கே சுகம் அங்கே சுகம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்படி ஒரு முடிவில்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு வழக்கிலேயே சொல்லுவாங்க. அதை நான் ஒரு வடிவமைச்சு அதை எழுதுவேன். எப்படி அந்த கடிதத்தை முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு 20 வட்டம் வாசிக்க சொல்லிடுவாங்க.
0: ஓகே,
1: வாசிக்கிறக்கீழ திடீர்னு எந்திரிச்சிட்டு ஒலை கொதிச்சுக்கிறதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அங்கே போவாங்க. அது வரைக்கும் நான் காத்திருக்கணும். அதுக்கு இடையில நான் ஒரு விளையாட்டுத்தனத்தில் தானே இருப்பேன். அதுலேயும் நான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டேன்னா திருப்பி அடி வாங்கி திருப்பி உட்கார வச்சு திரும்ப எப்படி என்னை ஏதோ ஒரு அந்த கட்டத்தில் என்னை அப்படியே உட்கார வச்சு வச்சு வச்சு அதை பழகி இருக்காங்க. ரெண்டாவது, எனக்கு வாசிப்பு பழக்கமே கிடையாது.
0: ஆனா இது எனக்கு உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எழுத்தாளரா இருக்கக்கூடிய எல்லாருமே வாசிப்பு பழக்கம்

0: அதிகமாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலானவர்கள் வந்து நான் இந்த எழுத்தாளரை பார்த்து தான் எழுத கத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லி நீங்க சொல்லக்கூடிய தகவலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: நான் ஆத்மார்த்தமா எனக்கு என் மனதில் பட்டதை நான் எழுதியிருக்கேன். இன்னைக்கு அது வந்து அதுல உண்மை இருக்கு நேர்மை இருக்கு அப்படின்னு எனக்கு சில வாசகர்கள் என சொல்லையில் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது என்னுடைய எழுத்துக்கள் வந்து எங்கேயும் அது மாறிடுமோன்ற ஒரு சின்ன எனக்கு ஒரு பயம் இருக்கு. யாரையும் நம்ம வந்து அவங்கள பின்தொடர்ந்து போயிடுவோமோ என்னன்ட்டு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. ரெண்டாவது நான் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சிருவேன் இப்போ வாசிப்பில், அந்த மாதிரி என்னுடைய மனநிலை.
0: சரி, அப்போ நான் நீங்க சொல்லும் அந்த கதையிலிருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு என்ன தெரியுமா கற்பனையில வருது, சின்ன வயசுல அம்மாவிற்கும் ரைட்டரா இருந்திருக்காரு, நிஜ வாழ்க்கையிலயும் ரைட்டரா இருந்திருக்காரு, சினிமாவிலயும் ரைட்டரா இருக்காரு அப்படின்னும் போதுதான் ஓகே, நீங்க சினிமாவில ரைட்டரா மாறின அந்த கதையை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். எனக்கு இப்பத்தையே கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை என்னன்னா, பரமக்குடியில மதுரை மாநகர்ல அம்மாவின் செல்ல பிள்ளையா கடிதம் எழுதி இன்னும் சொல்ல போனா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா எழுத்து பணியும்
1: எனக்கு உதவுனதை வந்து அது ரொம்ப ஆத்மார்த்தமாகவும் அப்படித்தானே இருக்கணும், அவனுடைய உதவி அந்த மாதிரியான ஒரு பெரிய உதவி எனக்கு. அப்ப அதை சொல்லையில அவர் வந்து நல்ல வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரு நண்பர், தங்கமணி பிரபுன்னு சொல்லிட்டு. அப்ப அண்ணே நீங்க எழுதுங்கண்ணே, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க அதை வந்து அதை ஒரு யதார்த்தமா சொல்றீங்க, அதை நீங்க பதிவு பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம்ண்ணே, நீங்க மனசுல இருக்கு இப்ப நான் கேட்டுட்டேன், ஆனா இதை நீங்க எழுத்தா கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னே அப்படின்ட்டு அவரு என்னட்ட சொல்றாரு. நான் அதை காதுல வாங்கிக்கிட்டு என்னத்த சார் எழுத, நான் மனசுல வச்சிருக்கேன் நண்பனுடைய உதவியை வந்து நான் காலத்துக்கு என்னுடைய இறப்பு வரைக்கும் நான் என் மனசுக்குள்ளேயே இருக்கும், அப்படி இல்லை இல்லைண்ணே நீங்க எழுதுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை வந்து தட்டி கழிச்சுட்டு போயிடுறேன். திரும்ப என்ன பண்றாரு, அவர் வீட்டில் பிரிண்டர் எல்லாமே இருந்துச்சு. திருப்பி சந்திக்கையில் ஒரு மூணு நாள் கழிச்சு சந்திக்கையில் என்ன பண்ணுறாரு, அந்த பிரிண்டரில் அவர் ஒரு 6 மாதம் அந்த பிரிண்டருக்கு வச்சுருந்த பேப்பரை என்ன பண்ணிடுறாரு, அப்படியே கொஞ்சம் இருந்துச்சுல, அவர் என்ன பண்ணுறாரு சரின்ட்டு எனக்கு கொடுக்குறாரு. அது பழுப்படைஞ்சு போயிருக்கு,
0: பழைய பேப்பர்.
1: சரின்ட்டு நான் வாங்குறேன். வாங்கிட்டு சார் இது எதுக்கு சார், நான் தான் சொன்னேன்ல சார் எனக்கு எழுதவும் வராது ஒன்றும் வராது, ஏன் சார் நீங்கள் வேறே அப்படி சொல்லாதீங்கண்ணே, இதை வச்சுக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இவர் ஏதோ நான் எப்பயுமே ஒரு சில நண்பர்களோ யாரோ ஒரு ரோட்டில் போகிறவங்க கூட விஷயத்த சொல்லையில் டக்குன்னு அதை நான் ரீகால் பண்ணி பார்ப்பேன், இது ஏதோ ஒரு அசரீரி மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், அதை கொஞ்சம் அப்படியே உள் வாங்கி அதை யோசிப்பேன். அப்படி யோசிக்கையில் இவர் என்ன இப்படி நம்மளை போட்டு தள்ளுறாரு என்னன்னு தெரியலையே சரி அப்படின்ட்டு ஒரு கண்ட் எடுத்து நான் எழுதுறேன், ஒரு 10 பக்கம் எழுதுறேன். எழுதிட்டு நேராக அவர்கிட்ட கொண்டு போய் சார் இந்தாங்க நீங்க கேட்டீங்கல்ல அப்படின்னா.
0: நீங்க முதல் முதல்ல எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் வந்து முதல் முதல்ல நான் வந்து வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து அப்படியே அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். முதல் முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்தது என் நண்பன் வந்து என்னை வந்து வேலைக்கு ஒரு கடையில் சேர்க்கிறாரு. அவர் வந்து பெரியமா மையன்னு என்னைய சொல்லி அவர் சேர்க்குறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல ஆழத்தை நான் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. அங்கேயும் நானும் ஒரு பொறுப்பான இடத்துல வந்துக்கிட்டே இருக்கேன். கடைசியில் அவர் தான் எனக்கு திருமணமே செஞ்சு வச்சது.
0: ஓ, அதாவது நீங்கள் எழுத தொடங்கும் போது கூட வெளியிலருந்தெல்லாம் கதைகள் தேடாமல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற அதே கதையை தான் எடுத்து எழுதுனீங்க.
1: ஆமாம், எல்லார்ட்டையுமே இருக்காது, எல்லார்ட்டையுமே இருக்குது. எந்த இடத்துல நம்மளுக்கு புனைவு தேவையோ அந்த இடத்துல நம்ம வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்துடலாம். நீங்கள் புனைவிலேயே போனீங்கனாலும் அது மாட்டிக்கிடுவீங்க, அதில் வந்து ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ஃபீல்டோட அந்த இது இருக்காது. திருப்பி நீங்கள் எதார்த்து வரையில உங்களுக்கு வந்து அது ஒரு வேற ஒரு அழகு கொடுக்கும்.
0: ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த எனக்குள் நான் நிகழ்ச்சி நேர்காணல்ல ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நேர்காணல்ல தொடரலாம். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருக்கானே இந்த தருணத்துல கேட்கணும்னு நினைக்கக்கூடிய பாடல்?
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவார்.
0: சூப்பர்னு அந்த பாடலை இப்ப நிச்சயமா கேட்கலாம். குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த அந்த பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாடலுக்கு அடுத்து இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆனால் அதாவது உங்களுடைய புத்தகத்தில் நான் படித்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. நான் ஒரு எழுத்தாளன் ஆனதே ஒரு விபத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாரதி ஸ்டுடியோ புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க. பெரும்பாலான எழுத்தாளர்கள் வந்து அதை சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், வாசிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வியப்பு. அது எப்படி எல்லாரும் எழுத தொடங்குறது வந்து ஒரு விபத்தான ஒரு நிகழ்வாக அமையும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ நீங்கள் சொன்னதை கேட்கும்போது தான் ஓகே, யதார்த்தமாக ஒருத்தர் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பேர்னு அந்த காகிதங்களை கொடுக்குறாரு, நீங்கள் அதில் எழுத தொடங்குறீங்க அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு விபத்து போல நிகழ்ந்த அந்த ஒரு எழுத்தாளன் என்கின்ற அந்த உங்களுடைய இன்னொரு முகம், அது எப்படி தொடர்ந்துச்சு, அந்த பயணம் அங்கிருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சுன்னு?
1: இப்போ அவர்கிட்ட லாஸ்ட் டைம் நான் வந்து எழுதிட்டேன், எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிக்கிறேன், இந்தாங்க சார் அப்படின்னு ஒன்று. அவர் பார்க்குறாரு, என்னை நிற்க வச்சுக்கிட்டே படிக்கிறாரு. நான் அவர் முகத்தையே பார்த்துக்கிறேன், என்ன நம்மளுக்கு ரிவ்யூஸ் வரப்போதோ, சரி என்ன தேக்கி வைக்கிருக்கோம் அப்படின்ற. நிச்சயமாக இன்று வரைக்கும் அந்த மனநிலையில் தான் இருப்பேன். எப்பயுமே யார்கிட்ட வாசித்தாலுமே வாசிச்சுட்டு நம்மளுக்கு என்ன வரப்போகுதோ அப்படின்னு, ஏன்னா அவங்க மனநிலையை நம்ம தொற்றுக்கோமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ அப்படியே படிச்சுட்டு, அண்ணே இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், அவ்வளோதானே, இந்த எழுதியிருக்கில்லண்ணே, இது போதுண்ணே, உங்களுடைய ரைட்டப் வேறையா இருக்குனே அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவர் மிகைப்படுத்தி சொல்கிறாராக்குன்னு நினச்சிட்டு, அப்போ நண்பர் ஃப்ரான்சிஸ் கிருபா இப்போ இறந்து போயிட்டார், இப்போ அவர் இல்லை. ஃப்ரான்சிஸ்ட்டை நான் கொண்டு காமிக்கிறேன். ஃப்ரான்சிஸ் அதையும் பேச மாட்டாப்புல, எல்லாருக்கும் தெரியும். இப்படியே பார்க்குறாப்புல சிரிக்கிறாப்புல, பார்க்குறாப்புல சிரிக்கிறாப்புல அண்ணே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாப்புல. தலையாட்டிட்டு அப்படியே, என்ன ஃப்ரான்சிஸ் அப்படின்னா, எப்படி இருக்குது? சும்மா பத்து பக்கத்தில் அவங்க என்ன சொல்ல முடியும், இது உங்களுடைய எழுத்துக்கள் வேறையா இருக்கு, நீங்க எழுத ஆரம்பிங்கனே
0: தொடர்ச்சியா
1: அப்படின்னு ஃப்ரான்சிஸ் சொல்றாப்ல. இப்படி என்னடா அது, நம்ம என்ன பெருசா நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நம்மளுடைய இது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு என்னுடைய இது அப்படி ஆரம்பமானது. ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு யாருக்குமே ஒரு சந்தோஷம், உற்சாகம் வரும்ல. அப்படி எழுதையில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 15 பக்கம் 20 பக்கம் முதற்கொண்டு எழுதுவேன். அப்படியே கண்ணீர் வரும், அப்படியே கொட்டும், மூச்சடைக்கும். ஆனால் இதெல்லாம் போய் நான் எங்கே கண்ணீர் வடித்து எழுதின இடம் பூரா அவங்களுக்கும் கண்ணீர் வந்துச்சுன்னு எனக்கு அது திருப்பி எனக்கு ரிப்ளை வரையில. அப்போ இது வந்து வெறும் எழுத்தில் உங்களுக்கு அதில் இசையை கொண்டு வரணும், வாசனையை கொண்டு வரணும், கோபத்தை கொண்டு வரணும், கண்ணீரை கொண்டு வரணும். அப்போ இது எல்லாமே ஒரு சேர வந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே என்னுடைய எழுத்துக்களை அப்படியே இன்னும் வேகமாக எழுத ஆரம்பித்தேன். எங்கே இப்போ நான் இப்போ மதுரைக்கு ட்ரெயினில் போகிறேன்னா எழுதிக்கிட்டே தான் போவேன்.
0: ஓ, பெரும்பாலும் ரயில் பயணங்களில் பயணிக்கிறவங்க வந்து படிச்சுட்டே போவாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ட்ரெயின் ஏறும்பொழுது பேப்பரு பேடு கையில் எடுத்துக்கிட்டு பேனாவோட ட்ரெயில் ஏறிடுங்க.
1: ஆமாம், கண்டிப்பாக. என்னென்னா என்னுடைய ஸ்ட்ரோக்கு எனக்கு தெரியும். ரெண்டாவது, எனக்கு டைப் பண்ணுறவரும் எனக்கு அமைஞ்சுக்கிட்டாரு.
0: ஓ ஓகே.
1: ஏன்னா என்ன வந்தேன்றதுக்கு வந்தான்னு அடிச்சிடலாம்.

0: டைப் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். அப்போ அவர் வந்து என்னுடைய மனநிலையும் என்னுடைய எழுத்தையும் நான் என்ன சொல்ல வரேன்னு சிங்க் ஆகிட்டார். அவர் ஆனந்தன் சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப ஒரு சரியான தருணத்தில் வந்து எனக்கு ஒரு டைப்ரைட்டர் கிடைச்சார் எனக்கு.
1: ஓகே,
0: ரொம்ப எனக்கு ஒரு மலிவாகவும் எனக்கு செஞ்சு கொடுத்தார். இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ட்ரெயினில் போயில ஒரு ஷேக்கிங் இருக்கும், அது இந்த ஸ்ட்ரோக் மாறும், அதை நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவர் அடிச்சிருவார், என் மூடு பிடிச்சி வந்துடுவார். அந்த மாதிரி எனக்கு இப்படியே என்னுடைய எழுத்துக்கள் தொடரும்.
1: ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் அவரை நம்புறதை விட அவர் உங்களை ரொம்ப நம்புறார் போல. இந்த இடத்துல வந்தேன் தான் இவர் கண்டிப்பாக எழுதியிருப்பார் அப்படின்னு அவர் நம்புறாரோன்னு தோணுது.
0: ஏன்னா என்னுடைய எழுத்தை வந்து முத முதல்ல படிக்கிறவர் அவர் தான், டைப் பண்ணுறவர், டைப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவரை போய் பார்த்து முத முதல்ல இவர் ரிவ்யூஸ், இப்போ நான் ஒரு 15 பக்கம் 20 பக்கம் எழுதி தட்டேன், ஓடுவேன் நான், கொண்டு போய் கொடுக்க போவேன். அப்போ கொடுத்துட்டு திருப்பி நாளை கழிச்சு வாங்க அப்படின்வாரு. ரொம்ப ஹாசாக தான் பேசுவார். ரெண்டாவது வாயில் பார்க்க போட்டிருப்பாரு. நீங்கள் அவருடைய ரியாக்ஷனை கண்டே பிடிக்க முடியாது. சார் எப்படி சார் இருந்துச்சு, இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல.
1: ஆமா கண்டிப்பா.
0: வாயில பாக்க இருக்கிறதுனால அப்படின்னு
1: அந்த மூக்கு என்ன அர்த்தம்னே
0: தெரியாது. அப்படியே எனக்கு அப்படியே பக்கு பக்குங்க. ஏன்னா முத முதல்ல படிக்கிறவர், படிச்சு டைப் பண்றவர். சார் என்ன நல்லா இருந்துச்சா இல்லையா? ஏங்க நல்லா இருக்கு சார், போங்க சார். அவளை வாழ எப்படி வச்சுன்னு சொல்லுவாரு. இப்படி என்னைய ஒரு பதட்டத்திலேயே கொண்டு போகுது அந்த எழுத்து.
1: எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னன்னா, சென்னை பல்கலைக்கழகத்துல உங்களுடைய முதல் புத்தகம் பாரதி ஸ்டூடியோ புத்தகம் வந்து வெளியிட்டான நிகழ்ச்சியை வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமா, அப்ப நான் வந்து ஒரு மாணவன், எம்ஏ படிச்சுட்டு இருந்த மாணவனா பார்த்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, புத்தகம் வெளியிட்டாச்சு, நீங்க வந்து மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க. அந்த புத்தகம் வெளியிட்ட விழாவில் உங்களுடைய ஏற்புரையை நீங்க வழங்கிட்டு இருக்கும் பொழுது உங்க பக்கத்துல இருந்த அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, ஐயா கண்ணு ராசா இனிமையான
0: இல்லை. என்னன்னா உங்களுக்கு வாசிப்பு இல்லை, இல்ல படிக்கல, இல்ல
1: நீங்க வாசிச்சு காமிச்சிருப்பீங்களா அம்மாவுக்கு?
0: இல்ல அந்த இதுவும் இல்லை. ஆனா அந்த புத்தகத்தை பார்த்து அப்படி கண்ணீர் விட்டாங்க. அதுக்கடுத்து அம்மாவுக்காக நான் ஒரு பாடலே எழுதி அது யூடியூப்ல நான் இது பண்ணியிருக்கேன். மியூசிக் டைரக்டர் நம்ம ஃப்ரெண்டை வச்சு நானே அம்மாவுக்காக, என்ன அம்மா கூட தான் ரொம்ப நம்ம இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். கோபமாக பேசுகிற போது தான் அலே அம்மா கிட்ட தான் பேசுவோம். ஃபோன் வந்துச்சுனாக்க வையை கூப்பிட்றேன்னுவோம், அப்புறம் கூப்பிட மாட்டான். திடீர்னு வருவாங்க, என்னப்பா என்ன பண்ற அப்படின்னு, நல்லா இருக்கேன் அவ்வளவுதான். ரொம்ப நம்ம வந்து அன்பின் உச்சம் அவங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அதை வந்து நம்ம பெருசா வெளிக்காட்டிக்கிறவே மாட்டோம். அப்ப எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. அம்மாவுக்காக அம்மா இருக்கையிலேயே நம்ம ஒரு பாடலை எழுதி அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை பண்ணி நான் அம்மாவுக்கு போட்டு காமிச்சு.
1: உங்களை பத்தி நான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணேன்னே, நீங்க ஒரு பாடல் ஆசிரியர்ன்றது எனக்கு தெரியாமலே போச்சு. அந்த பாட்டை பாடி காட்ட முடியுமா?

அதாவது நீங்க சொன்னீங்க, நான் எழுதும் பொழுது பல இடங்கள்ல கண்ணீர் வடிப்பேன், அதை வாசிக்கும் பொழுது வாசகர்களும் கண்ணீர் வடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி மனசை அப்படியே உருக வச்சுட்டீங்க. ஸோ இந்த மொமெண்ட்ல இன்னொரு அழகான பாடல் நம்ம கேட்டு மகிழலாம். அந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறமா தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்ற சுவாரஸ்யமான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: 102.3 FM. அடுத்த கேள்வி உங்ககிட்ட என்ன அப்படின்னா, உங்க அந்த ஆறு சிறுகதைகள் வாசித்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம் எங்கெங்கயோ தொலைந்து போன இல்ல தொலைச்சிட்டு வந்த வாழ்வியலை தேடி கண்டுபிடிச்சு மீட்டெடுத்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறுகதையில கோர்த்திருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. இன்னும் சொல்ல போனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெஃபரன்சஸ், அரச மரத்தடி பிள்ளையாரா இருக்கட்டும், அந்த பாரதி ஸ்டுடியோவா இருக்கட்டும், அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சுருக்கு பைய நீங்க விவரிக்கும் பொழுது சர்பத்து கலர் சுருக்கு பைய, நான் யோசிச்சேன் நான் சர்பத்தே பார்த்தது இல்லையப்பா, இப்ப சர்பத்து கலருக்கு நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இதெல்லாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சிட்டு ஓகே நம்ம இந்த கதையில இதெல்லாம் எழுதணும்னு எழுத உட்காருவீங்களா, இல்ல எழுதும் பொழுது இதெல்லாம் வருமா?
1: இந்த சர்பத்து கலர்ல சுருக்கு பையங்கிறது வந்து ரைட்டர் ராசி தங்கத்துறை அவர்கிட்ட நான் இதை கொடுத்திருந்தேன், ராசி இதை படிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்ன உடனே அந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப சிலாகிச்சு.

0: அதுக்கு நான் வேற டைட்டில் வச்சிருந்தேன். உடனே என்ன ஆயிப்போச்சே, ஏனே சூப்பர்னே, அவர் இந்த இதில் தான் பேசுவார், அவர் ஆண்டிப்பட்டிக்கார், ராசி தங்கத்துறை பழைய உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய எழுத்தாளர் அவர், என்னைய பெருசாக உற்சாகப்படுத்துவார், அண்ணே உங்கள் எழுத்து வேறனே ஆ ஊனு துட்டிப்பார். அப்போ இந்த கதையை படிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, அண்ணே இதுக்கு வேறு மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும்னே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, சர்பத்து கலரில் சுருகு பை சூப்பராக இருக்கும்னே அப்படின்னு சொல்கிறாரு. சரி ராசி வச்சுருவோம் ராசி அப்படின்ட்டு உடனே நான் அவருடைய டைட்டில் இது ஆக்சுவலாக எனக்கு அவரை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தினதுக்கு நன்றி.
1: ஆனால் மற்ற விஷயங்கள் அந்த அரசு மரத்தடி இன்னொன்று அந்த பாரதி ஸ்டுடியோ பார்க்கும்பொழுது நான் சின்ன வயசில் நான் முத முதல்ல போய் ஃபோட்டோ எடுத்த ஸ்டுடியோ இருக்கான்னு தேடி போய் பார்த்தேன் நான் அந்த கதையை படிச்சிட்டதுக்கு அப்புறமா. அப்போ இந்த மாதிரி நினைவுகள்லாம் எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்.
0: கண்டிப்பாக எனக்கு தெளிந்த நீரோடைய பார்த்த மாதிரி எனக்கு இன்னும் நினைவுகள் இருக்குது. அது என்னமோ எனக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய எனக்கு ஒரு பலம். என்னென்னா இன்னும் பல பல பல பலன்னு அந்த பழைய நினைவுகள் அப்படியே இருக்குது மனசுலேயே. அது பெரிய காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன் நான்.
1: அது சிறுகதையா மாத்தும் பொழுது எப்படி முயற்சிப்பீங்க? அதாவது ஏற்கனவே வேற ஒரு கதையை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த நினைவுகள்லாம் உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பீங்களா, இல்ல இந்த நினைவுகளை மையமா வச்சுதான் சிறுகதையை எழுதுவீங்களா?
0: இல்ல இது என்னன்னா இது வந்து என்னைய வந்து ஆட்கொள்ளிரும். அது எப்படின்னா அது ஒரு பேனா எடுத்து உட்காந்துட்டு மூணு லைன் தான் போகும், நாலாவது லைன் அப்படியே வேறையா வந்துடும், அதுக்குள்ள போயிருவேன். அதுக்குள்ள போகையில அது கொட்ட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு எழுத்துக்களை அப்படியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெயின் ஆயிரும், நிறைய இருக்கு அப்படிங்கையில நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும்ல, சரி கொஞ்சம் நேரம் கழித்து எழுதுவோம், இருக்கு அப்புறம் என்ன நம்மள்ட்ட தானே இருக்குது, எங்கே போக போகுது அப்படின்னு பேனா மூடி வச்சிடும். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகும், அந்த அளவுக்கு தான் இருக்குமே வழி. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் தான். ஒன்ஸ் நான் பேனாவையும் பேப்பரையும் எடுத்துட்டேன்னா இப்போ எழுதினாலும் ஒரு சின்ன ஒரு டாபிக் கொடுத்தானா அப்படி போய்கிட்டே இருப்பேன் வெளிய நிக்காது. ரெண்டாவது அடித்தல் திருத்தல் இருக்காது, பேப்பரையும் தூக்கி கசங்கியும் போட மாட்டேன், அந்த இடத்துல நிப்பாட்டிடுவேன், திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். அதுல இருந்தே இதை வரும். நீங்க என்னுடைய ப்ரூஃப் எல்லாமே பாத்தீங்கன்னாவே அது அப்படியே ஒரே மாதிரியே தான் இருக்கும். அது மிகப்பெரிய ஆச்சரியம்.
1: இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அடித்தல் திருத்தல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட், எங்க அப்பா வந்து சின்ன வயசுல சொல்லுவாரு, என்னைக்காவது ஒரு பேப்பர்ல அடித்தல் திருத்தல் இல்லாம ஓவர் ரைட்டிங் இல்லாம எழுதுறியாடா நீ அப்படின்னு. இன்ன வரைக்கும் முடியல எனக்கு.
0: மனசு வந்து சிதறதுன்னு அர்த்தம்.
1: ஓகே,
0: அங்க நீங்க இதுல இருந்தீங்கன்னாக்கா அப்படியே அதுலயேதான் நீங்க கொண்டு போகும். உங்களுக்கு நீங்க அது மனச்சிதைவு அங்கனக்குள்ள அப்படியே ஆகையிலதான் அப்படியே, சரி ஒரு டீயை குடிச்சிட்டு எழுதுவோமா, அல்லது ஃபோன் பேசிட்டு அப்புறம் எழுதுவோமா, அல்லது ஒரு ஃபேஸ்புக்கு போயிட்டு அப்புறம் எழுதுவோமா, இப்படி உங்களை வெளியில வெளியில இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், இங்க நீங்க எழுதுறதுக்கு இங்க தடையாகும். ஒரு ரெண்டு பேப்பர்னாலும் ஃபுல்லா உட்காந்து எழுதிட்டு அப்புறம் அதை போய் பார்ப்போமே. உங்களுக்கு சரளமாக உங்களுக்கு கனெக்டிங் இருக்கும், பிரெயின்ல இருந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அப்படித்தான் உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்போம்.

0: இப்போ சிறுகதை ஆசிரியர் செல்வமுருகன், பாடலாசிரியர் செல்வமுருகன் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த நாவலாசிரியர் செல்வமுருகன் உருவானது எப்படின்னு, திருகை அப்படின்ற நாவல் சமீபத்துல வெளிவந்திருக்கு. ஒரு சிறுகதை ஆசிரியரா பரிணமித்த உங்களுடைய அந்த பயணம், சரி இந்த 8 பக்கம் 10 பக்கம் வேணாம், நம்ம ஒரு 100-200 பக்கம் எழுதுவோம் அப்படின்னு போனதுக்கான காரணம்
1: இது 570 பக்கம்,
0: சரி நூற்று கணக்கில் எழுதுவதற்கான காரணம் அப்படின்னு வச்சு.
1: எழுத்த உடனே பெரிய நாவல் எழுதுறது பாஸ்கர் சக்தி சார் எனக்கு நல்ல நண்பர். அப்ப அவர்கிட்ட முதல்ல நான் கேட்டது, நீங்க சிரிப்பீங்க சார், நாவல்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன்.
0: என்னென்ன சொல்றீங்க,
1: நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஏன்னா நான் உள்ள இருந்து சொல்றேன், அது பாஸ்கர் சக்தி சாருக்கும் தெரியும். சார் நாவல்னா என்ன சார் அப்படின்னு, ஏனே என்னென்ன கேக்குறீங்க இப்படி அப்படிங்கிறாரு. உடனே என்னென்ன இது தெரியாதானே அப்படின்னாரு. ஆனா அப்ப நான் வந்து எழுதல, இவங்க நாவல் அது இதுன்னு இப்படி இலக்கிய வட்டத்துல பேசுவாங்கல்ல, இப்ப நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் அவர் பாஸ்கர் சக்தி, இன்னும் ரெண்டு பேரு தான் எனக்கு தெரியும். அப்போ
0: ஒரு வார்த்தை புதுசாக பயன்படுத்துறாங்களே
1: அப்படின்னு ஒரு ஆர்வம் கூடாருல கேட்குறேன். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே, என்னண்ணே நீங்க அண்ணே, ஒரு கதையிலேருந்து கிளைக்கதைகள் அப்படியே போகும்னே, இதுதானே நாவல் அப்படிங்கிறாரு. இதை வச்சு தான் நான் எழுதவே ஆரம்பிக்கிறேன்,
0: ஓ
1: ஒரு நாவலே எழுதுறேன். எப்பயுமே உண்மை எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அது இதாகவே மாறாது. நீங்கள் கேட்டது இதுக்காக பதில் இது தான், யதார்த்தமாக சொல்கிறேன் நான்.
0: அப்ப இந்த திருகை நாவலும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அதிலிருந்து?
1: ஆமா, அப்படி புனைவோட அப்படி எழுதியிருக்கேன். இதுல வந்து

0: இப்போ நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம், இது வந்து நிதர்சனம். இதுக்குள்ளே எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் அதை எழுதினேன். அது கதை வடிவமாக யார் யாரும் என்ன பயணித்தது, என்னுடைய பால்ய காலம், இப்படி உங்களுக்கு வந்து அந்த பீரியடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பின்னாடியே வந்துடும்ல.
1: கண்டிப்பாக
0: அந்த ஒரு ஓட்டத்தில் தான் இந்த நாவல் அப்படியே வரும்.
1: அப்போ இந்த நாவல் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம்
0: அப்படி வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஆமாம், கொரோனா வரைக்கும் வந்துடும்.
1: ஓகே. நானும் இந்த நாவல் பற்றிய தகவல்கள் சேகரிக்கும் பொழுது உங்களுடைய சமீபத்திய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். உங்களுடைய நண்பர் இயக்குனர் அமீர் அவர்களோடு ஒரு கலந்துரையாடல். அப்போ தான் யோசித்தேன், ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு நட்பு இருக்குன்றது எனக்கு அப்போ தெரிய வந்தது. ஒன்று, அவர் ரொம்ப விளையாட்டா எழுதலர் ஐட்டியா நீயே அப்படின்னு கேட்டாரா. அப்போ யோசிச்சேன், அப்போ உங்க கூட நெருக்கமா இருந்த நண்பருக்கு கூட தெரியாம அவர்கிட்ட நீங்க முதல்ல சொல்றீங்க 2017 இருந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நண்பர்கிட்ட கூட சொல்லாம ரகசியமா அந்த நாவலை எழுதுறதுக்கான காரணம், அப்புறம் அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பை பத்தி சொல்லலாம்.
0: இல்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இல்ல. ரெண்டாவது, இதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு நாவல் எழுதுறேன்னா இது சரி வேற வேலையே இல்லையா உனக்கு, இதெல்லாம் உன்னால முடியுமா? முதல்ல அவங்க கேட்கிற கேள்வி, முதல்ல இது ஒரு ஒரு மெடிடேஷன் மாதிரி, இது உட்காரணும் தவம். இது உட்காந்து சும்மா உட்காந்து எழுத முடியாது. ஒரு பக்கத்து நீங்கள் அடுத்த ரெண்டாவது பக்கத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும், இல்லைன்னா எழுத முடியாது.
1: கண்டிப்பாக
0: மாட்டிக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த கோர்வை வராது. நான் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்லலை, இதுதான் உண்மை யதார்த்தம். அதுக்கு மேலே நீங்கள் நகட்ட முடியாது, அந்த கதையை நகட்டவே முடியாது விஷயம் இல்லாமல். அப்படி ஒரு இதில் தான் நான் வந்து எழுதிக்கிறேன் அப்படின்றது மாதிரி. மற்றபடி யாருக்குமே, வீட்டிலேயே இவன் என்ன ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கேன், இப்படி விட்டத்தை பார்க்குறேன், எழுதிக்கிட்டே இருக்கேன், இது என்னதே இது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நான் போவேன், இப்போ போய் டைப் பண்ணி கொண்டு வருவேன், வந்து அதை அடுக்கடுக்காக வச்சுருப்பேன். அந்த செல்ஃபே ஒரு ஃபுல்லாக என்னுடைய நான் எழுதிய இது பூராமே இருக்கும்.
1: ஒரு புரியாத புதிராகவே இருந்துருக்கு.
0: இது என்னை அறியாமே அது நகட்டி இருக்கு, அது எனக்கு தெரியலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படித்தான் என்னுடைய நாவலுடைய பயணம். இது ஒரு திட்டமிடல், இப்படித்தான் போகணும். ஏன்னா எனக்கு வாசிப்பும் கிடையாது, நம்ம எந்த ட்ராக்கை பிடிச்சி எப்படி போகணும் அப்படின்னு. இப்போ அடுத்து ஒரு நாவல் நான் எழுதியிருக்கேன்,
1: ஓ,
0: நசிமாவின் நாவல் மரம் சொல்லிட்டு,
1: திருகை இல்லாமல்.
0: ஆமாம், அது ஒரு லவ் ஸ்டோரி, அது ஒரு 250 பக்கம். அதையும் படிச்சுட்டு நல்லா இருக்குன்றிருக்காங்க. நான் அடுத்து அதை நம்ம பிரசுரத்துக்கு கொடுக்கணும்.
1: எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக சினிமாவில் நடிச்சிட்டும் இருக்கீங்க. உங்களுடைய அந்த நடிப்பு பயணத்துக்கு நடுவில் நீங்கள் உட்காந்து இத்தனை பக்கங்கள் நாவல் எழுதுவதற்குண்டான நேரத்தை எங்கே கண்டுபிடிக்கிறீங்க?
0: ஏதாச்சும் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம விட்டுட்டு போகணும்ல, சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. ஏதோ ஒன்று நம்ம விட்டுட்டு போகணும்ல. நான் பெரிய அறிஞர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தை அதில் இருந்து படிக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம்ல.
1: கண்டிப்பாக
0: அந்த ஒரு மனநிலையில் தான். ரெண்டாவது, நம்ம பிள்ளைகள்டையும் மனைவிகிட்டையும் நம்ம மனம் திறந்து பேச மாட்டோம். அப்போ இந்த ஒரு நாவலாகப்பட்டது, சரி நம்ம அப்பா யார் என்ன எது. இப்போ எங்கள் அப்பாவுடைய இதெல்லாம் அவர் வாழ்ந்த காலங்களில் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தாலுமே ஒரு மொத்தம் ஒரு 20 நாள் பேசியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆம் இல்லை இவ்வளோதான் இருக்கும். ரெண்டாவது, காவல்துறையில் இருந்தவர் நம்ம தூங்கையில் அவர் கிளம்பி போயிடுவார், அவர் வரையில் நம்ம தூங்கியிருப்போம். அப்படி
1: கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருந்திருப்பார்.
0: அப்படி எல்லாம் இல்லை, ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப இதாக இருப்பார், அந்த மாதிரி ஒரு மனிதர் தான். அதெல்லாம் தான் ரொம்ப சாஃப்டாக தான் இருப்பார். இந்த பதிவை படிக்கையில் நாளைக்கு நம்ம இருக்கமாக இல்லாதப்பையோ அவங்க படிக்கையில், சரி இந்த நேரத்தில் இவர் இதுக்காகத்தான் இப்படி ஓடிக்கிருந்தாரோ அப்படின்றது அவங்களுக்கு ஒன்று நம்ம உணர்த்துறோம்ல.
1: கண்டிப்பாக
0: அந்த ஒரு மனநிலை தான் நான் எழுதியிருக்கேன்.

0: செல்வம் முருகன் அண்ணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருக்குள்ள அவரையே தேடி கண்டுபிடித்த அந்த இனிமையான நினைவுகள் எல்லாத்தையுமே திருப்பி இறைமீட்டி சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ சிறுகதை, நாவல், பாடல்கள் இதெல்லாமே பார்த்துட்டோம். கூடிய விரைவில் தமிழ் சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் செல்வமுருகன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கானே?
1: இருக்கு,
0: அதற்குண்டான முயற்சி.
1: அதுவும் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி டைரக்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளரை
0: அணுகிட்டு
1: இருக்கேன். அதுதான் அந்த நசிமாவின் நாவல் மரம் இருக்குல்ல, அதைத்தான் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணிட்டேன். அது நம்ம எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார்கிட்ட கொடுத்தேன். அவர் படிச்சுட்டு இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஃபிலிமாக பண்ணலாமே சார் அப்படின்னாரு. அப்படியா, சரி ரைட்டுன்னு உடனே அதுக்குள்ளே போயிட்டேன். ஸ்க்ரீன் பிளே, ஆமாம்,
0: அதற்கு திரைக்கதை
1: பவுண்டட் ஸ்கிரிப்டாக பண்ணேன். அதையும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம், சார் சிறப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு. அது ஒரு பட்ஜெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
0: சூப்பர்.
1: நம்ம அதுலேயும் வந்து ஒரு மதத்தையும் மரத்தையும் இணைத்து அந்த காதல் கதையை சொல்லியிருக்கேன்.
0: அருமை,
1: ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஒரு 90s நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி.
0: சூப்பர். அதாவது பல இனிய தகவல்களை நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த தருணத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழலாம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருந்தது எனக்குள் நான் நிகழ்ச்சி. நம்மளுடைய எழுத்தாளரும் நடிகருமான செல்வமுருகன் அண்ணன் நம்ம கூட இணைந்திருந்தாரு எனக்குள் நான் நிகழ்ச்சியில. அவருக்குள்ள அவரையே தேடி கண்டெடுத்த பல அரிய தகவல்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாரு. இந்த பயணம் இதோட நிறைவடையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எதிர்வரும் சனிக்கிழமை இதே எனக்குள் நான் நிகழ்ச்சியில நம்ம செல்வமுருகன் அண்ணனோட பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோழ நாட்டின் சிற்றரசர்களுக்குள் பகையை ஏற்படுத்தி கலகத்தை மூட்டிவிட்ட பிறகு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு நீண்டகாலம் யுத்தம் செல்லும், அதற்கு முன்னாலேயே நாம் நம்முடைய சபதத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தான் தீட்டியிருந்த திட்டம் பற்றி அங்கே குழுமியிருந்த பாண்டியனின் ஆபத்து உதவிகளிடம் நந்தினி தெரிவித்துக் கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
1: தேவி, தங்களுடைய அபூர்வமான முன் யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான்.
2: அதற்கும் சேர்த்துத்தான் இந்த யுக்தி செய்திருக்கிறேன். சமாதான பேச்சு என்ற வியாஜத்தின் பேரில் நமது முதற் பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்துதவிகளே, உங்களுடைய பழி தீரும் வேளை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும்.
0: அங்கே இருந்த 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆகாகாரம் செய்தார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியினால் அதை 2 தடவை தட்டினான். மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் விழித்து உருமிக் கொண்டு வேறு கிளைகளுக்கு தாவின. வௌவால்கள் சட சடவென்று சிறகுகளை அடித்துக் கொண்டு ஓடின. வந்தியத்தேவனுடைய குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனும் நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் ஏதோ பரபரப்பு தரும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பது மட்டும்தான் தெரிந்தது. அவளுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கையமர்த்தி அடக்கினான்.
1: தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதற் பகைவனை கொன்று பழிதேர்க்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணிக் களிக்கின்றோம். ஆனால் படிமுடிக்கும் பாக்கியம் யாருக்கு
0: என்று கேட்டான்.
2: அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதை யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாத முறையில் முடிவு செய்வதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமார சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வரச் செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன்வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்களில் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் சம்மதம்தானே?
0: ஆபத்துதவிகள் ஒருவரையொருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த ஏற்பாடு சம்மதமாகவே தோன்றியது. ரவிதாசன் கூறினான்,
1: தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், பழிமுடிக்கும் பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சொல்லுகிறபடி மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்கிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சக்கரவர்த்திக்கு பிராயம் வருகிற வரையில் பழிமுடித்தவன் இட்டதே சட்டமென்று மற்ற அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும்.
0: இதை கேட்ட நந்தினியின் முகத்தில் புன்னகை அரும்பியது.
2: என்னையும் உட்படுத்தித்தானே சொல்லுகிறீர் என்று கேட்டாள்.
1: ஆம் தேவி, விதிவிலக்கு செய்ய முடியாது என்றான் ரவிதாசன்.
2: சந்தோஷம். இப்போது ரவிதாசன் கூறியதும் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம்தானே என்று நந்தினி மற்றவர்களை நோக்கி வினவினாள்.
0: எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மறுமொழி சொல்வதற்கு தயங்கினார்கள். சிலருக்கு அந்த ஏற்பாடு சம்மதமில்லை என்று தோன்றியது. சோமன் சாம்பவன்,
1: அது அப்படி நியாயமாகும். நமக்கு எல்லா உதவியும் அழிச்சுக்கிட்டு வர தேவியை எப்படி பொது விலக்குக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்டான்.
2: என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழி வாங்குவதற்காகத்தான். அந்த பழியை முடித்துக் கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்கச் சித்தம் என்றாள் நந்தினி.
0: பின்னர் இந்த பேச்சுக்களையெல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டு

0: கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து, என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கைகளினால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாக பிடித்திருக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றாள். ரவிதாசன் சற்று அருகில் வந்து,
1: சக்கரவர்த்தி, எங்களை எல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்றும் தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவரிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டுக் கொடுங்கள்
0: என்றார். சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிசு சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தார். எல்லாரும் அடங்காத ஆவலுடனும் பரபரப்புடனும் சக்கரவர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய கண்களும் என்னிடம் கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சும் பாவத்தை காட்டின. ரவிதாசனுடைய முகமும் கண்களும் மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று அதிகாரபூர்வமாக பயமுறுத்தி கட்டளையிட்டன. சிறுவன் இரண்டு மூன்று தடவை எல்லோரையும் திருப்பி திருப்பி பார்த்த பின்னர் கத்தியை கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பளிச்சென்றும் நந்தினி என்ற பக்கம் திரும்பினான். அம்மா, எனக்கு ஒன்னத்தான் எல்லார காட்டிலையும் அதிகமாக பிடிச்சிருக்கு. நான் பெரியவனாக வரையில் நீ தான் எனக்காக ராஜ்யத்தை ஆளணும் என்று சொல்லிக்கொண்டே வாளை அவளிடம் கொடுத்தான். சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கி கொண்டாள். அதை மார்போடு அணைத்து தழுவி கொண்டாள். பின்னர் அந்த சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்து தழுவி கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் சற்று நேரம் இந்த காட்சியை பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான்,
1: தேவி, சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாளை கொடுத்து விட்டார். மறுபடியும் விளக்கமாக சொல்லி நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினாள்.
0: தழுதழுத்த குரலில் கூறினாள், இல்லை ஐயா, இல்லை, சக்கரவர்த்தி நன்றாக புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார். என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து களிப்பு மிகுதியினால் கண்ணீர் விடுகிறேன்.
1: தேவி, யோசித்து பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும்போது என்று சோமன் சாம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள்.
0: யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த பொறுப்பு என்னுடையதுதான். உங்களுக்கும் வேலை இல்லாமல் போகவில்லை. உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள். சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள். வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள். காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லோரும் உயிருடன் தப்பித்துச் செல்ல வேண்டுமல்லவா என்றாள் நந்தினி.
1: ரவிதாசன் முன்வந்து, அமணி, ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது. அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான்.
0: சொல்லுங்கள் ஐயா, சீக்கிரம் சொல்லுங்கள். பழுவேட்டரையர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் காலாமுகர்களின் மகாசங்கத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனை போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி.
1: நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான்.
0: எந்த காரணத்தை கொண்டு அவ்விதம் சொல்லுகிறீர்?
1: தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்லுகிறேன். கடம்பூர் மாளிகைக்கு இக்காரணத்தை கொண்டு வர வேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாறு இளைய பிராட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்வாறு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஏறத்தாழ் 2.5 மாதங்களுக்கு முன்னால இதே பள்ளிப்படை பக்கத்தில் நடந்த சதிக்கூட்ட நிகழ்ச்சி வேறு வகையில் இருந்தது நினைவிருக்கு. ஆரம்பத்தில் ரவிதாசன் கும்பலின் பேச்சு தெளிவாக கேட்காததால ஆழ்வார்க்கடியான் அபாயத்தையும் பொருட்படுத்தாம அங்கிருந்து இறங்கி மருத மரத்தின் அடிப்பக்க குழிவில் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டான். இப்ப வந்தியத்தேவன் அந்த மாதிரி சாகசம் செய்வதாயில்லை, செய்யவும் முடியாது. பக்கத்திலேயே ஒருவனை காவலா வச்சிருந்தான் ரவிதாசன். அங்கிருந்து பார்க்கலாம், பேச்சு தெளிவா கேட்காது. நந்தினி பல்லக்கில் வந்து இறங்கினது. அவளையும் சற்று முன் தன்னை தேடி ஓடி வந்தவளையும் மாறி மாறி அந்த சிறு பிள்ளை பார்த்தது, பேசினது, கொல்லுப்பட்டறைக்கு வந்திருந்த வாள் சிம்மாசனம் ஏறினது, வரிசையா நின்றுகிட்டு இருந்த ரவிதாசனும் கூட்டாளிகளும் பரபர

0: பரபரப்பு அடைகிற மாதிரி நந்தினி பேசினது. அந்த கத்தியின் உயரம் கூட இல்லாத குட்டி சக்கரவர்த்தி அதை தூக்க முடியாம தூக்கி நந்தினியிடம் கொடுத்தது. அங்கிருந்த எல்லாருமே திகைச்சு போய் நின்றிருந்த போது ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் மறுப்பு சொல்ற மாதிரி நந்தினியிடம் பேசினது. இத்தனையும் பொம்மலாட்டம்னு சொல்லப்படும் மரப்பாவை கூத்து போல நடந்தது வந்தியத்தேவனை பொறுத்தவரை. நேர்களே, முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் குந்தவையிடம், உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரத்தி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்ய போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லி கவலைப்பட்டார் அல்லவா? இதுக்கு விடையளிக்கிறது போல இருக்குது இந்த கூட்டத்தில் நந்தினி தந்த விளக்கம். நாக்க துண்டிப்பதிலும் உற்சவம் கொண்டாடி பலி கொடுப்பதிலும் முனைப்பாக இருந்து வர்ற அந்த மூர்கர்களுக்கு இந்த ராஜதந்திரத்தின் ஆற்றல் இப்போதான் விளங்குது. சரி, தாய் புலி தான் பெற்ற குட்டி புலியை பாதுகாப்பது போல பாதுகாத்து வந்த வாள் புலிக்குட்டியை காப்பாற்றவும் மேற்கொண்டிருந்த சபதத்தை நிறைவேற்றவும் நந்தினி கைக்கே திரும்பி வந்துடுச்சு. ஒரே வாரம்தான் முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் ஏமாற்றம்தான் ரவிதாசனுக்கும், ஏன் சோமன் சாம்பவனுக்கும் கூட. நந்தினியை திணற வைக்க ரவிதாசன் சொல்றான், நமது முதற் பகைவன் சம்புவரையர் மாளிகைக்கு வந்து சேருவது அத்துணை நிச்சயமில்லை.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
4: நிகழ்ச்சியோட முதல் பாடல் என் இனிய பொன்னிலாவில வந்து வினை தாண்டி வருவாயா படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து ஜோதா அக்பர் படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். Be with us.

102.3 FM. நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:27 ஆயிடுச்சுக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சி அடுத்ததா செவன்ஜி ரெயின்போ காலனி படத்திலிருந்தும் ராவணன் படத்திலிருந்தும் பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

நேரம் 9:36. 102.3 வித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைபாயதே படத்திலிருந்தும் நீதானே என் பொன் வசந்தம். இந்த ரெண்டு படங்களிலிருந்தும் பாடல்கள் வரப்போகுது. இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் FM.

0: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி அகம் அழகு. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்,
1: நான் காயத்ரி, யோகா மாஸ்டர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். நீங்கள் தியானத்துக்கு பர்டிகுலராக போகணும்னா பிராணாயமா, நம்மளோட மூச்சு கண்ட்ரோல்டாக இருக்கும்போது அந்த உள்ளே எடுக்கிறதும் வெளியே விடுறதுக்கும் நடுவில் இன்பிட்வீன் கும்பகா, அந்த கும்பகால தான் உங்களுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட கருமையத்தில் எல்லா எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இந்த கும்பகத்தில் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால தான் தியானத்தில் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் அந்த ஒரே ஒரு தாட்டை நிறைய விஷயமா திங்க் பண்ண முடியும்னா அது தியானம் மாதிரி எடுத்துக்கலாம்.
0: இணைந்திருங்கள், இது 102.3 விவித் பாரதி, தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: Hey guys, how are you?

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 51 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் ஃபிலிம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் ஏ திரைப்படத்தில் இருந்தேன்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்குற பாடலை நான் ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 9444-00-1023 9444-00-1023 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடலோட முதல் வரியும் படத்தோட பேர், உங்கள் ஊர் பேர் டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் கேட்குற பாடல் எங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் வர்றதில் ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் பாடல் போடுறேன். ஓகே, நிகழ்ச்சியோட முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்நீர் கூப்பம், பிரியா செல்வகுமரன், அயோத்தி படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

0: 102.3 FM.
1: எங்கள் நடைப்பில் உங்கள் தீர்வு 102.3 வித் பாரதி தமிழ் FM நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜிமா விஜயகுமார். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் விரும்பி கேட்குற பாடல் தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ 9444400023

இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்குற பாடலை நான் ப்ளே பண்ணுறேன். 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க? சத்ரியன் படத்துலேருந்து கேட்டிருக்காங்க, ரம்யா, கவினையா, அக்ஷயா, விருகம்பாக்கத்துலேருந்து.

பத்து மணி 13 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 உத்வாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ரேணிகுண்டா படத்தில் வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கணேஷ் கேரளா கொல்லம்லேருந்து. அதனைத் தொடர்ந்து இட்லிக்கடை படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பெரும்பாக்கத்துலேருந்து கௌரி கோபாலகிருஷ்ணன் ஹர்ஷன் தேவ் ஜெகதீஷ். ஸோ இவங்களுக்காக இந்த ரெண்டு பாடல்களும் வரப்போகுது, இணைந்திருங்கள்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு டான்.
4: பத்து மணி 24 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முத்து படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. முத்து மாறி குறுக்குப்பேட்டிலேருந்து, அதனைத் தொடர்ந்து மகேஸ்வரி மந்தைவெளியிலேருந்து ரிதம் படத்துலேருந்து பாடலை கேட்டிருக்காங்க. பேக் டு பேக் உங்களுக்காக பிவிதாஸ்

0: 102 புலி 3
1: பாட்டுக்கு இதுதான்
2: 10:36 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் அடுத்த பாடல் தாம்பரம் ஜெனி விரும்பி கேட்டிருக்காங்க, ஈரமான ரோஜா படத்துலேருந்து. அதனைத் தொடர்ந்து அம்பத்தூர்லேருந்து வனஜா கேட்டிருக்காங்க மகுடி படத்துலேருந்து. பேக் டு பேக் உங்களுக்காக விவிதாஸ் 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

102.3 வித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து மணிக்குயில் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கலைச்செல்வி, பாலசுப்ரமணியன், சுதிக்ஷா, பிரணவிகா அம்பத்தூர்லேருந்து. ஸோ அவங்களுக்காக அந்த பாடல் வரப்போகுது. பூந்தமல்லியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. இன்டென்ஜும் காதல் படத்துலேருந்து இந்த ரெண்டு படங்கள்லேருந்து பாடல்கள் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

ஸோ அப்படியே வந்து இந்த ஷோக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுக்கிறேன். மறுபடியும் அடுத்து ஒரு அருமையான விஷயம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட டாடா பாபா சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவிதாஸ்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம். அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி கோபப்படுத்தி நெருக்கடிக்குள்ளெல்லாம் உள்ளாக்கி சஞ்சலத்தோடு வாழறதை விட சந்தோஷமாக வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களை பொறுத்து இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை எவ்வளோ கோபப்படுத்தி கஷ்டப்படுத்தி டென்ஷன் ஆகினாலும் கூட நாம் நம்மளோட நிலையிலேருந்து தவறாமல் இருக்கிறது அப்படி தான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். பட் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாமளும் அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி நாமளும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி மாறிடுறோம். ஸோ நம்முடைய இயல்புலேருந்து நம்ம மாறாமல் இருக்கிறது நமக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும். இந்த சிந்தனையோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: பதினோரு மணி ஏழு நிமிடமாக போகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் என் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள், காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதா, கண்ணா என்னாலும் ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா, நள்ளிரவில் நான் கண்விழிக்க உன்னினைவில் என் மெய்சிலிருக்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய் பெண்மனதை நீ ஏன் பறித்தாய், ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலிலே மன்னா உன் தேர்வர ஆடுது பூந்தோரணம்.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம், நானும் நீயும் சேர்வதால் யாருக்கென்ன பாதகம், யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம், உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம், கண்ணும் நெஞ்சம் என் வசம் இல்லையே, என்ன செய்வது சொல்லடி முல்லையே, கனவில் மட்டுமே கைகள் சீரலாம் கண்ணா. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:18:33 நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்காரு. அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. முதல் பாடலும் சிந்தனையும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரசிவக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தாளாட்டும் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்கிறாரு. தென்றல் காற்றை பாடலும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலில் அகமது இனிய இரவு வணக்கம், பாடல்கள் அருமை, அதுவே விவத் பாரதியின் பெருமை அப்படின்னு சொல்லி என்றென்றும் முழுமையான தம் தம் தம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களோடும் உங்களுடைய செவிகளுக்கு செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க வரக்கூடிய பாடல்கள் தான் தொடர்ந்து வரப்போகுது. அடுத்த பாடல் உங்களுக்காக பூவடி அவ பொன்னடி அவ தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேறு உங்களை படைச்சதாறு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லும் பழிக்கும் பாரு இது பூவோ பூந்தேனோ. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி குரலில் இளையராஜாவோட இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:25:48. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் MS முரளியோட இசையில் வாலியோட வரிகளில் மனோவோட குரலில் ஒலிக்க இருக்கிறது. சித்திரை பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:31 ஆகுது. நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருக்கிறாங்க. கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலேருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாண்டிலேருந்து சிவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மனதை நிஜமாகவே மயக்கும் கானங்களுக்கு சொந்தக்காரர் இசைஞானி, அதை காற்றில் தவழ விடுவதற்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் இணைந்திருக்கார் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தருமபுரியிலிருந்து முனிராஜ் ஸ்ரீதேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. நல்ல மெலடி பாடல்கள் கேட்கணுமா, அது விவத் பாரதியில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. பெருங்களத்தூர்லேருந்து எஸ்ஆர் பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ், தென்றல் காற்று வந்தது அரச சந்தனம் மணக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் விவத் பாரதிக்கு அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருவர், அதாவது ஐயப்பராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்குறீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாயே உன்புடியில், மானா மதுரையில் மல்லிகைப்பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே, கைத்தேர்ந்த மச்சானே, தாமரையும் பூத்துருச்சு தக்காளி பழுத்துருச்சு, தங்கமே உன் மனசு இன்னும் பழுக்கலையே, இப்போவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளிக்கொள்ளு. நிகழ்ச்சி தரும் பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் உங்களுக்காக வர இருக்கிறது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் 11:39. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொர்க்கம் விண்ணிலே திறக்க நாயகன் ஒருவன் நாயகி ஒருத்தி, தேன்மழை பொழிய பூவுடல் நினைய காமனின் சபையில் காதலன் சுவையில் பாடிடும் கவிதை சுகம்தான். சங்கீத ஸ்வரங்கள் ஏழை கணக்கா இன்னும் இருக்கா கேட்கலாம் வாங்க. அழகன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான், நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான், நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீர் இல்லாமல் வாடும் இந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாளிது திருநாளிது. இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர்கொடி, நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விழுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டம் ஆடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாளிது திருநாளிது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மாவோட குரலில் கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:50. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. எனக்கு ஒன்றுனா அவரதே இல்லை. நடுவில் கொஞ்சம் தேனே மானே பொன்மானே இதையெல்லாம் போட்டுக்குங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறிப்போன மாயம் என்ன பொன்மானே? என்ன காயம் ஆனபொழுதும் எந்தன் மீனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மீனி தாங்காது சிந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் பொழுது வந்த அழுகை கூட நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலியே. கேட்கலாம் வாங்க. குணா படத்திற்காக பாடல் நமக்காக பாட வராங்க கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

நேரம் 11:56 ஆக போகுது. நிகழ்ச்சியில் அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இணைந்திருக்கிறாங்க, பரமக்குடியிலேருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கிறாரு. இளையராஜாவோட இசையில் ஒழித்த பாடல்களை இரவு நேரத்தில் கேட்பதற்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு புரட்சி பக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அழகான இரவு, ஆனந்தமான பாடல், அற்புதமான குரல், ஆழ்ந்த உறக்கம், கேட்டு கிறங்கடிக்கும் சுவையான நிகழ்ச்சி, மனசு மயங்கியது. நள்ளிரவு வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி தாம்பரத்திலிருந்து வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. மணிகண்டன், பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ரணியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களும் இனிமை, அனைவருக்கும் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை செவி வழியாக கேட்டு உங்களுடைய மனமும் அகமும் புறமும் ரெண்டுமே சேர்ந்து இந்த பாடல்களுக்குள்ளே லயிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் காற்றின் மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடிய பாடல் வாலினுடைய வரிகளில் இளையராஜாவோட இசையில இதயம் படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

0: வரலாமா தரலாமா சொல்லம்மா.
1: ஆடை பாதி ஆனது போல ஆசை பாதி ஆனதனால வர வேண்டாம் வர வேண்டாம் தெரியல.
0: அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லை.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகைப்பா.

கொஞ்சம் பஞ்சணையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: மட்டும்தான். நான் ஒண்ணு சொல்லவா, ஹாய் லவ். நானும் எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டரை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா
1: சல
0: பாத்திரம். நீ சொல்றதுக்கு நான் கல்யாணம் ஆயிட்டேன், அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன். பிருந்தா

நேரம் 4:20. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாசருடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் திரிபுர சுந்தரி என தொடங்கும் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:05. நிகழ்ச்சி நடத்த பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முக சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். விநாயகா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல். ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதாய கமாஸ் ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கண்டச்சாப்பு தாளம்.

இனி அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில், நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை, கரஹரப்பிரியா ராகம், ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 5:09. தொடர்வது சுனந்தா மற்றும் சுனலதாவோட குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:23. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவனந்தபுரம் சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.